0: திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: அஇஅதிமுகவைச் சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை ஏற்று சட்டப்பேரவைத் தலைவர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. சட்டப்பேரவையில் திரு விஜய் தலைமையில் தாவேக அரசு புதிதாக பொறுப்பேற்று நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை தாக்கல் செய்தபோது அஇஅதிமுக கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக வாக்களித்ததாக அம்பாசமுத்திரம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு இசக்கி சுப்பையா, விராலிமலை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு சி விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 6 பேரை தகுதி நீக்கம் செய்யக்கோரி அஇஅதிமுக சார்பில் பேரவைத் தலைவரிடம் அளிக்கப்பட்ட மனு நிலுவையில் இருக்கும்போது அவர்களின் ராஜினாமாவை பேரவைத் தலைவர் ஏற்றுக்கொண்டது சரியல்ல என்று அஇஅதிமுக சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ராஜினாமாவை ஏற்றதில் எந்தவித விதிமீறலும் இல்லை என்றும், சட்டத்திற்குட்பட்டுதான் இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பேரவைத் தலைவர் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது.

0: ராஜினாமாவை ஏற்றதில் எந்தவித விதிமீறலும் இல்லை என்றும் சட்டத்திற்குட்பட்டுதான் இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பேரவைத் தலைவர் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை முடிவடைந்துள்ள நிலையில் இன்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. சுற்றுச்சூழல் விதிமுறைகளை பின்பற்றாத சாயப்பட்டறைகளுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் எருமாப்பாளையம் கலரம்பட்டி பகுதிகளில் உள்ள தனியார் சாயமிடும் தொழிற்சாலைகளில் நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் மேலாண்மை முறைகள், மாசு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள், சுற்றுச்சூழல் விதிமுறைகள் ஆகியவற்றை சாயப்பட்டறைகள் கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சேலம் மாவட்டத்தில் அனுமதி பெற்று கட்டப்பட்டுள்ள சாயப்பட்டறை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் பணிகள் முறையாக நடைபெறுகிறதா என்பதையும் அடிக்கடி அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதாகவும் அவர் கூறினார். வளிமண்டல சுழற்சி காரணமாக கோவை திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, தென்காசி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரானுடன் பொருளாதார தொடர்பு வைத்திருந்ததாக 27 நிறுவனங்களுக்கு எதிராக அமெரிக்கா புதிய தடையை விதித்துள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள இந்தியர்கள் தேவையில்லாமல் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. திபெத் குறித்த இந்திய கல்வியாளர்கள் மாநாடு தரம்சாலாவில் நேற்று தொடங்கியது. போதை மருந்துகளுக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் திரிபுரா மாநகர காவல்துறையினர் 3000 கிலோமீட்டர் மோட்டார் சைக்கிள் பயணத்தில் ஈடுபட்டுள்ளனர். தில்லியில் ஆக்கிரமிப்பு கட்டிடங்கள் மீதான நடவடிக்கை தொடரும் என்று மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் உள்ள சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வாக்காளர் விழிப்புணர்வு குறித்த நிகழ்ச்சியை நேற்று மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தொடங்கி வைத்து உரையாற்றினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் வன்கொடுமை தொடர்பான வழக்குகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா கேட்டுக் கொண்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் பொது விநியோகத் திட்டம் தொடர்பான குறைதீர் முகாம் நாளை வாலிகண்டபுரம், கூடலூர், லாடாபுரம் உள்ளிட்ட 4 கிராமங்களில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தர நிர்ணயம் அமைவனம் சார்பில் நீர்வளத்துறை அலுவலர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி சென்னையில் நேற்று நடைபெற்றது. காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் இயக்கம் தொடர்பாக மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கான பயிற்சி முகாம் சென்னையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. புதுச்சேரியில் நடைபெறவுள்ள இந்த போட்டி இன்று காலை 9 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. ராஞ்சியில் இந்த போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. ஆர்டிக் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் PV சிந்து இன்று தாய்லாந்தின் ரட்சனோக் இன்டானனை எதிர்கொள்கிறார். இதற்கு முன்பு இருவரும் 14 போட்டிகளில் பங்கேற்றுள்ளனர். அதில் ரட்சனாக் 10 முறையும், சிந்து 4 முறையும் வெற்றி பெற்றுள்ளனர். நடப்பு சீசனுக்கான ISL கால்பந்து போட்டிகள் நாளை தொடங்க உள்ளன. ஜனவரி மாதம் 17 தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டியில் சென்னை, மும்பை, டெல்லி உள்ளிட்ட 13 அணிகள் பங்கேற்கின்றன. முதன்முறையாக இந்த ஆண்டிற்கான ISL கால்பந்து சீசனில் புகழ்பெற்ற சர்ச்சில் பிரதர்ஸ் அணி பங்கேற்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று மகளிர் நலன் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்ந்த உச்சி மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் உரையாற்றுகிறார். புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. சுற்றுச்சூழல் விதிமுறைகளை பின்பற்றாத சாயப்பட்டறைகளுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் இன்று நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:55 நிமிடத்தில் இனி தொடர்வது.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள்.
3: இந்தியாவிலேயே ரொம்ப பெரிய தரைவாழ் பறவைகளில் ஒன்று இந்திய பெரும்பறவை. ஒரு காலத்தில் நம்ம நாட்டோட பரந்த புல்வெளிகளில் சுதந்திரமாக நடந்து பறந்து இனப்பெருக்கம் செஞ்ச பறவை இன்னைக்கு சில பகுதிகளில் மட்டும்தான் காணப்படுது. பாருங்களேன், மரங்கள் நிறைஞ்சிருந்தா அதை காடுன்னு சொல்கிறோம். அதுவே மரங்கள் இல்லாத புல்வெளியை பார்த்தா இது வெறும் காலியிடம்னு சொல்கிறோம். நாம் காளியிடம்னு சொல்கிற புல்வெளி கூட தனக்குன்னு ஒரு முழுமையான உயிரியல் உலகத்தை வச்சிருக்கு. பூச்சிகள், சின்ன சின்ன உயிரினங்கள், ஊர்வன

0: முயல்கள், பாம்புகள், பறவைகள்னு எண்ணற்ற உயிர்கள் இதுக்குள்ளே அடங்கும். அதில் ஒரு முக்கிய உறுப்பினராக இருக்கிறது தான் நாம் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிற இந்திய பெரும்பறவை, அதாவது கிரேட் இந்தியன் பஸ்டர்ட். பூச்சிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தி உணவு சங்கிலியில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது இந்த பெரும்பறவைகள். இந்த பறவை வெட்டுக்கிளி வண்டு மாதிரியான பூச்சிகளை ரொம்ப விரும்பி சாப்பிடும். இதனால் விவசாய நிலங்கள் பூச்சிகளின் நாசத்திலிருந்து காப்பாற்றப்படுது. பல்வேறு உயிரினங்களை பாதுகாக்க உதவும் குடை இனமாக செயல்படுறதால மற்ற பல பூச்சிகள் ஊர்வன பரப்பன எல்லாக்கும் நல்ல பாதுகாப்பும் கிடைக்குது. இந்த பறவைகளோட பாதுகாப்பு குறையும் போது மற்ற உயிரினங்களுக்கும் பாதிப்பு அதிகமாகுது. புல்வெளி பிரதேசத்தில் ஒரு சமநிலையை உண்டாக்குறது தான் இதோட மிகப்பெரிய பங்களிப்புன்னு சொல்லலாம். இத்தகைய அர்ப்பணிப்பு கொண்ட இந்த பறவைகளோட வாழிடத்தில் சுமார் 90% பகுதிகள் இப்போ மறைஞ்சு விட்டதான் ஆய்வு சொல்லுது. இப்போ ரீசண்டாக 2026 எடுத்த புதிய கணக்கெடுப்பின்படி கூட அதோட எண்ணிக்கை 130-150 வரைக்கும் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. திறந்த புல்வெளியில் அப்படி என்ன ஆபத்து வந்துட போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நகரமயமாக்கலால் போடப்பட்ட அதிக மின்வேலிகளால் தான் இந்த பறவைகள் அதிக அளவில் இறந்து போச்சுன்னு சொல்கிறாங்க. இது தொடர்பாக போன வருஷம் கூட உச்சநீதிமன்றத்தில் ஒரு விவாதமே ஏற்பட்டுச்சு. என்னன்னா, இந்திய பெரும்பறவைகள் இந்த மின் கம்பிகளில் மோதி அதிகப்படியாக இறக்குறதை தவிர்க்க முக்கிய சில மின் கம்பிகளை நிலத்தடி அடியில் அமைக்கவும் தேவையில்லாத இடங்களில் பாதைகளை மாற்றும்படியும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சிச்சு. என்னதான் நம்ம நாடு 2030 500 GW மின்சார திறனை உருவாக்கிடணுன்ற இலக்கை வச்சிருந்தாலும் வளர்ச்சியா இயற்கையாங்கிற கேள்வி வரும்போது இரண்டையுமே இணைச்சிக்கிட்டு சமநிலையில் போகிறது தான் நல்லது. ஒரு சாதாரண பறவைக்காக இவ்வளவும் செய்யணுமான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரு இனத்தோட எதிர்காலமே சந்ததி இல்லாமல் அழிஞ்சு போயிடுமே. ஒரு உணவு சங்கிலியில் ஒரு இனம் அழியும் போது அப்படியே அடுத்தடுத்து அதை சார்ந்த பல்வேறு உயிரினங்களும் பாதிக்கப்படுமே. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வெட்டுக்கிளி படை மாநிலங்களையே எப்படி ஆட்டி வச்சுது, நாம் தான் கண்கூட பார்த்தோமே. ஏன் வெட்டுக்கிளிப்பளை உணவாக்கி அதை கட்டுப்படுத்துகிற இந்த பறவைகளோட எண்ணிக்கை குறைஞ்சு போனதுனால தானே? இதனால தான் ராஜஸ்தான் பகுதியில் இப்பறவைகளோட முட்டைகளை பாதுகாப்பான சூழலில் குஞ்சுகளாக்குற வர பாதுகாத்து வளர்க்குறாங்க. இதுவரைக்கும் 98 குஞ்சுகள் இந்த இனப்பெருக்க பாதுகாப்பு திட்டத்திற்கு கீழே உருவாகி இருக்கு. இதில் இந்த வருஷம் உருவாக்கப்பட்ட 26 குஞ்சுகளும் அடங்கும். என்னதான் நாம் அதை பாதுகாப்பு அறைக்குள்ளே வச்சு வளர்த்தாலும் இயற்கையின் சுதந்திரமான சூழலில் வாழ வேண்டும் இல்லையா? இந்த இயற்கை சுழற்சியில் நாமளும் பிரச்சனை இல்லாமல் வாழணும்னா இயற்கை உருவாக்கிய ஒவ்வொரு உயிரினமும் பிரச்சனை இல்லாமல் வாழணும். ஆக முடிந்த வரைக்கும் எந்த உயிரினங்களுக்கும் தொந்தரவு கொடுக்காம வாழ பழகவும்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் பேராசிரியர் ஜி. பிரேமா அவர்கள்.

புத்தம் புது காலை. எந்த ஒரு எண்ணமும் வீண் போவதில்லை. ஒவ்வொரு தீவிர நினைப்பும் ஏதாவது ஒரு சமயம் பலன் அளிக்கும். எண்ண சக்தி ஒருபோதும் வீண் போகாது. எந்த ஒரு எண்ணமும் வீண் போவதில்லை. ஒவ்வொரு தீவிர நினைப்பும் ஏதாவது ஒரு சமயம் பலன் அளிக்கும். எண்ண சக்தி ஒருபோதும் வீண் போகாது. ரமண மகரிஷி அவர்களின் இந்த சிந்தனையுடன் இன்றைய புத்தம் புது காலை புலர்கிறது. நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக காந்தி அஞ்சலி.

கோகலேயின் தாராளம் என்ற தலைப்பில் மகாத்மா காந்தியடிகள் தனது சத்திய சோதனை நூலில் எழுதியுள்ள பகுதிகள் இன்றும் தொடர்கின்றன. கோகலேயின் அன்பான வற்புறுத்தல்களுக்கு எந்த அளவுக்கு நான் உடன்படுவது, என் தேக நிலையின் நன்மையை முன்னிட்டு என்னுடைய சோதனைகளை எந்த அளவுக்கு மாற்றிக்கொள்வது என்பதே எனக்கு முக்கியமாகப்பட்டது. கடைசியாக இதில் ஒரு முடிவுக்கு வந்தேன். நான் முக்கியமாக ஆன்மீகத்தையே நோக்கமாக கொண்டு நான் கை கொண்ட உணவு சோதனைகளை மட்டும் பின்பற்றி வருவது, வேறு நோக்கம் கொண்டதான உணவு சோதனைகளை வைத்தியரின் ஆலோசனையின்படி விட்டுவிடுவது என்பதே நான் செய்து கொண்ட முடிவாகும். பால் சாப்பிடுவதை விட்டுவிட்டதற்கு மிக முக்கியமான நோக்கம் ஆன்மீகமானதே ஆகும். பசுக்கள் எருமைகளின் மடிகளிலிருந்து கடைசி சொட்டு வரையிலும் பாலை கறந்து விடுவதற்கு கல்கத்தாவில் மாட்டுக்காரர்கள் அனுசரித்த கொடிய முறைகள் என் மனக்கண் முன்பு காட்சியளித்தன. மாமிசம் எப்படி மனிதனின் உணவல்லவோ, அதேபோல மிருகங்களின் பாலும் மனிதனின் உணவாக இருப்பதற்கில்லை என்ற ஓர் எண்ணமும் எனக்கு இருந்து வந்தது. ஆகையால் பால் சாப்பிடுவதில்லை என்ற என்னுடைய தீர்மானத்தில் உறுதியுடன் இருந்து வருவது என்ற முடிவுடனேயே காலையில் படுக்கையிலிருந்து எழுந்தேன்.

இது என்னுடைய மனதிற்கும் அதிக ஆறுதலாக இருந்தது. கோகலேயிடம் செல்வதற்கு எனக்கு பயமாக இருந்தது. ஆனால் என்னுடைய தீர்மானத்தை அவர் மதிப்பார் என்று நம்பினேன். மாலையில் காலன்பாக்கும் நானும் நேஷனல் லிபரல் கிளப்புக்கு சென்று கோகலேயை பார்த்தோம். அவர் கேட்ட முதல் கேள்வி, டாக்டரின் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வது என்ற தீர்மானத்திற்கு வந்துவிட்டீர்களா என்பதே. மரியாதையோடு ஆனால் உறுதியோடு நான் கூறியதாவது, ஒன்றை தவிர மற்றவைகளில் எல்லாம் இணங்கிவிட நான் தயாராக இருக்கிறேன். அந்த ஒன்றை பற்றி மாத்திரம் என்னை வற்புறுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். பாலையும் பாலிலிருந்து தயாரானவற்றையும் மாமிசத்தையும் மாத்திரம் நான் சாப்பிடவே மாட்டேன். இவைகளை சாப்பிடாததனால் நான் சாக நேருமாயின் அதற்கும் தயாராவது நல்லதே என்று கருதுகிறேன் என்றேன் நான். இதுவே உங்கள் முடிவான தீர்மானமா என்று கோகலே கேட்டார் என்னிடம். வேறு விதமான முடிவுக்கு நான் வருவதற்கில்லை. என்னுடைய இந்த தீர்மானம் தங்களுக்கு மன வருத்தத்தை உண்டாக்கும் என்பதை அறிவேன். அதற்காக என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றேன் நான். கொஞ்சம் மன வருத்தத்துடன் ஆனால் மிகுந்த அன்போடும் கோகலே கூறியதாவது, உங்கள் தீர்மானம் சரி என்று நான் ஒப்புக்கொள்வதற்கில்லை. இதில் ஆன்மீக அவசியம் எதுவும் இருப்பதாகவும் நான் கருதவில்லை. ஆனால் மேற்கொண்டும் நான் உங்களை வற்புறுத்த மாட்டேன். இவ்விதம் என்னிடம் சொல்லிவிட்டு டாக்டர் ஜீவராஜ மேத்தாவை பார்த்து அவர் சொன்னதாவது, தயவுசெய்து இனி அவரை தொந்தரவு செய்யாதீர்கள். அவர் தமக்கென வகுத்து கொண்டிருக்கும் வரம்புக்கு உட்பட்டு அவருக்கு உணவை பற்றிய ஏதாவது யோசனை கூறுங்கள் என்றார். என் தீர்மானத்தை தாம் ஒப்புக்கொள்வதற்கில்லை என்றார் டாக்டர். என்றாலும் அவர் வேறு எதுவும் செய்வதற்கு இல்லை. பச்சை பயிற்று சூப்பில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு சாப்பிடும்படி அவர் எனக்கு யோசனை கூறினார். இதற்கு நான் சம்மதித்தேன். இரண்டொரு நாள் அதை சாப்பிட்டேன். ஆனால் எனக்கிருந்த வலி அதிகமாயிற்று. அது எனக்கு ஒத்துப்போகவில்லை என்பதை கண்டதும் திரும்பவும் பழங்களையும் கொட்டை பருப்புகளையும் சாப்பிட ஆரம்பித்தேன். மேலுக்கு செய்து வந்த சிகிச்சையை டாக்டர் தொடர்ந்து செய்து வந்தார். இதனால் வலி கொஞ்சம் குறைந்தது. ஆனால் என்னுடைய கட்டுப்பாடுகள் இடையூறாக இருந்தன என்று அவர் எண்ணினார். இதற்கிடையில் லண்டனில் அக்டோபர் மாத மூடுபணியை சகிக்க முடியாததனால் கோகலே தாய்நாட்டுக்கு திரும்பினார்.

இடம்பெற்றது காந்தி அஞ்சலி. நேயர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 1:10 என்னுயிர் தோழி.

நேரம் 7:10. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல வலம் வர இருக்கிறது மதுரை தென்றல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நேயர்களே. வேக் அப் ஸ்மைல் ராக்கெட்ஸ். இந்த நாள் உன் நாள். பயம் விட்டு எழுந்து வா, நேத்து போன துயரம் மறந்து இன்றைக்கு ஜெயிக்கலாம், எழுந்து வா. நிகழ்ச்சியில் வலம் வர இருக்கும் முதல் பாடல் அன்புல ரஜினிகாந்த் திரைப்படத்திலிருந்து, இளையராஜா இசையில், லதா ரஜினிகாந்த் குரலில் கேட்கலாம்.

0: இதுவரை மதுரை தென்றல் கேட்டீர்கள். தொடர்வது தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் அங்கீகரித்துள்ள புதிய சீர்திருத்தங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். துறைமுகங்கள், கப்பல் கட்டுமானங்களில் முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை இந்தியா தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உடனடியாக 3000 கன அடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடகாவுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள 2 விமான நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ராஞ்சியில் நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் அங்கீகரித்துள்ள புதிய சீர்திருத்தங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக

0: வலைதள பதிவில், வரி தொடர்பான கணக்குகளில் ஏற்படும் தவறுகளுக்காக வணிகர்களை கைது செய்யும் விதியை நீக்குதல் மற்றும் வரி நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டுள்ளது ஆகியவை சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார். விரைவான முடிவுகள், பிடித்தம் செய்யப்பட்ட வரியை திரும்ப அளித்தல், நம்பிக்கையான நிர்வாகம் ஆகியவற்றிலும் ஜிஎஸ்டி கவுன்சில் கவனம் செலுத்தியிருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரியை மேலும் திறமையாகவும் வெளிப்படையாகவும் பொதுமக்களுக்கு உகந்ததாகவும் மாற்றுவதற்கான அரசாங்கத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு ஏற்ப இந்த சீர்திருத்தங்கள் அமைந்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியா, பெல்ஜியம், பூட்டான் உள்ளிட்ட பல நாடுகளில் துறைமுகங்கள், கப்பல் கட்டுமானங்களில் முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை இந்தியா தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று இந்நாடுகளுடன் துறைமுகம், கப்பல் கட்டுமானம் உள்ளிட்டவற்றில் ஒத்துழைத்து செயல்படுவது தொடர்பாக நடைபெற்ற பேச்சுகளின் போது அமைச்சர் இவ்வாறு கூறினார். பெல்ஜியத்தில் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத கடல்சார் போக்குவரத்து முனையங்களை ஏற்படுத்துதல், நவீன துறைமுகங்களை ஏற்படுத்துதல், பூட்டானின் பிரம்மபுத்ரா நதி வழியாக உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்திற்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்தியாவின் துறைமுகம், கட்டுமானம் மற்றும் கடல்சார் மேம்பாட்டு திட்டங்களுக்கு நிதியுதவி அளிக்க சவுதி அரேபியா விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத துறைமுகத்தை இயக்குவது மற்றும் அதற்கான எரிபொருள் விநியோகம் தொடர்பாக தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்திற்கும் பெல்ஜியத்தில் உள்ள ஆன்ட்வர்ப் துறைமுகத்திற்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறினார். மொபைல் சாதனங்கள் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ள நாடாக உருவெடுத்து வருவதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்திய மொபைல் காங்கிரஸ் மாநாட்டில் பேசிய அவர், இந்தியாவில் அடுத்தகட்ட தொலைத்தொடர்பு தொழில்நுட்பத்தை வடிவமைப்பதில் அரசாங்கத்துடன் இணைந்து தொழில்துறையினர் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் அதற்கான கட்டமைப்பு வசதிகள் அதிகரித்து வருவதாகவும் அந்த தொழில்நுட்பத்திற்கு அடித்தளமாக தொலைத்தொடர்புத்துறை விளங்குவதாகவும் அவர் கூறினார். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உடனடியாக 3000 கனஅடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடகாவுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஒழுங்காற்றுக்குழு மற்றும் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டத்தில் இன்று முதல் இம்மாதம் 23ஆம் தேதி வரை 15 நாட்களுக்கு இந்த தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழக அரசு அதிகாரிகள் கடந்த ஜூலை மாத இறுதியில் தமிழ்நாட்டிற்கு கர்நாடகம் வழங்க வேண்டிய 3.6 TMC தண்ணீரில் குறைந்த அளவே வழங்கியதாக கூறினர். இருப்பினும் தமிழக அரசின் தொடர் நடவடிக்கைகளால் கடந்த 7ஆம் தேதி வரை 46 TMC தண்ணீர் பெறப்பட்டுள்ளதாகவும் உரிய நீரை கர்நாடகம் தொடர்ந்து வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் தமிழக அரசு அதிகாரிகள் வலியுறுத்தினர். வரும் டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள யுஜிசி நெட் தேர்வுக்கான நடைமுறைகள் தொடங்கியுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இளநிலை ஆராய்ச்சி உதவித்தொகை, உதவி பேராசிரியர் மற்றும் முனைவர் பட்டத்திற்கு தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் UGCnet.nta.nic.in என்ற வலைதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை இம்மாதம் 28ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் என்றும் கடைசி நேர தாமதத்தை தவிர்க்க தங்களது விண்ணப்பங்களை உடனடியாக சரிபார்க்குமாறு விண்ணப்பதாரர்களை தேசிய தேர்வு முகமை கேட்டுக் கொண்டுள்ளது. கிரினடாவுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்க இந்தியா விரும்புவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசு தலைமை பொறுப்பில் சேவையாற்றி 25 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள பிரதமருக்கு கிரினடா நாட்டின் பிரதமர் திரு டிகான் மிச்சல் அனுப்பிய வாழ்த்துச் செய்திக்கு நன்றி தெரிவித்து சமூக வலைதளத்தில் இவ்வாறு அவர் பதிவிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கிடையேயான நட்புறவை தாம் உயர்வாக கருதுவதாகவும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா ஆர்வமுடன் இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி மேலும் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள அபஹா சர்வதேச விமான நிலையம் மற்றும் பேரரசர் காலித் சர்வதேச விமான நிலையம் ஆகியவற்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக நடத்தப்பட்டு வரும் தாக்குதலின் பொதுமக்கள் உயிரிழந்தது மற்றும் பலர் படுகாயமடைந்தது கண்டிக்கத்தக்க

0: தக்கது என்று வெளியுறவு அமைச்சகம் விடுத்துள்ள அறிக்கையில் கூறியுள்ளது. பொதுமக்கள் மற்றும் உட்கட்டமைப்பை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும், இந்த துயரமான தருணத்தில் சவுதி அரேபிய அரசுக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் இந்தியா உறுதுணையாக உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதுள்ள நிலைமையை உணர்ந்து வீடுகளுக்குள்ளே இருக்குமாறும் உதவி தேவைப்பட்டால் தூதரகத்தை அணுகுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள இரண்டு சர்வதேச விமான நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பொறுப்பேற்றுள்ளனர். விமான நிலையம் மற்றும் ராணுவ தளத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக அந்த அமைப்பு கூறியுள்ளது. சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் மற்றும் விமான நிலையங்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படும் என்றும், எனவே தொழிலாளர்கள் அங்கிருந்து வெளியேறுமாறும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளனர். இந்நிலையில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அவர்களது மறைவிடங்கள் மீது சவுதி அரேபியா தலைமையிலான பல்வேறு நாடுகளின் கூட்டுப்படைகள் தாக்குதல் நடத்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஜோர்டான், எகிப்து, குவைத் உள்ளிட்ட பல்வேறு அரபு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் இரண்டாவது வெள்ளிக்கிழமை உலக முட்டைகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. பொதுமக்களுக்கு எளிதாக கிடைக்கும் புரதச்சத்து நிறைந்த உணவாக கோழி முட்டை உள்ளது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: எளிமையாக கிடைக்கும் மலிவான புரத உணவான ஒரு முட்டையில் மனித உடலுக்கு தேவையான 72 முதல் 78 கலோரிகள் அடங்கியுள்ளன. நாமக்கலில் 1970களில் ஓலை கொட்டகையில் தொடங்கிய முட்டை தொழில் இன்று இந்தியாவின் முட்டை நகரம் என்ற அளவுக்கு உயர்ந்துள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் உள்ள 1300 மேற்பட்ட கோழி பண்ணைகளில் 8 கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்பட்டு நாள்தோறும் சுமார் 7 கோடி முட்டைகள் உற்பத்தியாகின்றன. நாமக்கலிலிருந்து நாள்தோறும் கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், துபாய், ஓமன், சவுதி அரேபியா, மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு 500,000 முட்டைகள் கடல் வழியாக ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. உலக அளவில் தனிநபர் ஒருவரின் முட்டை நுகர்வு ஆண்டுக்கு 200 உள்ள நிலையில் இந்தியாவில் அது 100 என்ற அளவிலேயே உள்ளதாக உலக முட்டை நிறுவனம் தெரிவித்துள்ளது. தனிநபரின் முட்டை நுகர்வு அதிகரிக்க வேண்டும் என்றும், கோழித்தீவன மூலப்பொருட்களான மக்காச்சோளம், சோயா ஆகியவற்றின் விலை உயர்வு காரணமாக முட்டையின் உற்பத்தி செலவு அதிகரித்து விட்டதால் மத்திய மாநில அரசுகள் கோழிப்பண்ணி தொழிலை மேம்படுத்த தீவன மூலப்பொருட்களை மலிவு விலையில் வழங்க வேண்டும், ஏற்றுமதிகளுக்கு அதிக வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் நாமக்கல் மண்டல கோழிப்பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாமக்கலிலிருந்து எஸ் கண்ணன்.
0: கேரளா, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் மாஹேயில் இன்று ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பீகார், உத்தரகண்ட் ஆகிய மாநிலங்களில் பகல் நேரத்தில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்குவங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களிலும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. ராஞ்சியில் இந்த போட்டி இன்றிரவு 7 தொடங்குகிறது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. புதுச்சேரியில் நடைபெறவுள்ள இந்த போட்டி இன்று காலை 9 தொடங்குகிறது. ஆர்டிக் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் பி வி சிந்து இன்று தாய்லாந்தின் ரட்சனாக் இன்டர்னனை எதிர்கொள்கிறார். பின்லாந்தின் வான்டாவில் இன்று மாலை இந்த போட்டி நடைபெறவுள்ளது. நடப்பு சீசனுக்கான ISL கால்பந்து போட்டிகள் நாளை தொடங்க உள்ளன. ஜனவரி மாதம் 17 வரை நடைபெறவுள்ள இந்த போட்டியில் சென்னை, மும்பை, டெல்லி உள்ளிட்ட 13 அணிகள் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் அங்கீகரித்துள்ள புதிய சீர்திருத்தங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். துறைமுகங்கள், கப்பல் கட்டுமானங்களில் முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை இந்தியா தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உடனடியாக 3,000 கனஅடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடகாவுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்று குழு உத்தரவிட்டுள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள இரண்டு விமான நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ராஞ்சியில் நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ. இயற்கை வாழ்வியல் நெறிமுறைகள் இதில் இதய ஆரோக்கியம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் இயற்கை மருத்துவர் சரண்யா அவர்கள்.
3: நம்ம உடல்ல ஒரு நொடி கூட ஓய்வு எடுக்காமல் வேலை செய்யும் உறுப்பு எது? இதுதாங்க நம்ம இதயம். ஒரு கைமுட்டி அளவுள்ள இந்த இதய உறுப்பு ஒரு நாள்ல சுமார் 100,000 முறை துடித்து உடல் முழுதும் இரத்தத்தை அனுப்புகிறது. வாழ்நாள கோடிக்கணக்கான முறை துடித்தாலும் அது ஒருபோதும் விடுமுறை கேட்பதே இல்லைங்க. அதனால்தான் இதயம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும். இதய நோய் ஏன் அதிகரிச்சு இருக்கு? முன்பெல்லாம் வயதானவர்களுக்கு மட்டும்தான் இதய நோய் வரும் என்று நினைச்சோம். ஆனா இன்னைக்கு 20-30 வயசுல இருக்க

0: இருக்கிறவங்களுக்கு கூட இதய நோய்கள் வருது. எதனால பார்த்தோம் அப்படின்னா, நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, உடற்பயிற்சி இல்லாமல் நம்ம லேப்டாப் முன்னாடி, டிவி முன்னாடி, ஃபோன் டைம், நம்மளோட ஸ்க்ரீன் டைம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால, அண்ட் ஆல்சோ ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால, உப்பு மற்றும் சர்க்கரை அதிகமாக எடுக்கிறதுனால, புகை பிடிக்கிறதுனால, உடல் பருமன், நீரழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தத்தை, இதெல்லாமே வந்து இதயத்தை வந்து கெடுக்கிற காரணிகள் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன மாதிரி எச்சரிக்கை கொடுக்கும் நம்ம இதயம்? மார்பில் அழுத்தம் அல்லது வலி இருக்கும், இடது கையில் வலி வந்து பாஸ் ஆன் ஆகும், திடீர்னு வந்து நடந்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து மூச்சு வாங்க ஆரம்பிக்கும், அதிகமாக வேர்வை வருது, தலை சுற்றல் இருக்கு அப்படின்னா நீங்கள் டக்குன்னு உங்கள் பக்கத்தில் இருக்கிற மருத்துவரை அணுகி உங்களுக்கு இதய நோய் இருக்கா அப்படிங்கிறத முத பாருங்க. அதுக்கு டாக்டர் என்ன சொல்வாங்க, முத ECG பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது சிம்டம்ஸ் எதுவும் தெரியுது அப்படின்னா டெய்லி கொஞ்சம் வாக்கிங் போங்க, புகைப்பிடிக்கிறத நிப்பாட்டிருங்க, நம்ம சாப்பாட்டை வந்து நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம அனுபவிச்சதுக்கு அப்புறம் செய்யறதுக்கு முதையே இதை ஃபாலோ பண்ணிட்டா இன்னும் ஈஸி தானே, வராமையே பார்த்துக்கலாம் இல்லைங்களா? அதுதாங்க நம்ம இயற்கை மருத்துவம். நம்ம தட்டில் தினமும் இருக்க வேண்டிய கீரைகள், காய்கறிகள், பழங்கள், முழு தானியங்கள், பருப்பு, ஒரு 30 நிமிஷமாவது அதுவும் ஒரு நடைப்பயிற்சி, சுவாசமும் இதையும் ரொம்ப கனெக்டடா இருக்குங்க. நம்ம நதம் வந்து ஒரு 15 to 20 நிமிஷம் பிராணயாமா, மூச்சு பயிற்சி இதை பண்ணோம்னாலே நம்மளுக்கு பாதி பிரச்சனை சரியாயிருங்க. தூக்கம், நம்ம என்னதான் நல்லா பண்ணாலும், எல்லாமே பண்றோம், ஆனா வந்து தூக்கம் சரியா இல்லைன்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து அந்த ரெஃப்ரெஷ் பட்டனே ஒர்க் ஆகாது, கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இந்த சோர்வாவே இருக்கும். அந்த சோர்வுமே வந்து நம்ம இதயத்தை வந்து பாதிக்க தாங்க செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இதய நோய் வந்துருச்சு, வந்ததுக்கு அப்புறம் நான் இதை வந்து ஒரு ஆன்ஜியோ பண்ணிட்டேன், ஆனா எனக்கு அடுத்த அட்டாக் வராம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கறத யோசிச்சு நம்ம அடுத்து நம்மளோட வாழ்க்கை முறையை மாத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா நம்ம வந்து இதய நோயில இருந்து விடுபட்டு ஆரோக்கியமான வாழ்க்கையை வந்து வாழலாம். இதயம் நம் வாழ்க்கையின் துடிப்பு, அதை பாதுகாப்பது நம் கையில் தான் உள்ளது. ஆரோக்கியமான இதயம், ஆரோக்கியமான சமூகம்.
1: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் இதய ஆரோக்கியம் குறித்து விளக்கம் அளித்தார் இயற்கை மருத்துவர் சரண்யா அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியானது நாளை காலை 7:25 முதியோர் ஆரோக்கியம் பற்றிய விளக்கம் கேட்கலாம்.
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
3: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: நேரம் 7:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹர்ட்ஸ். நேர்கள் கேட்க இருப்பது இன்று ஒரு தகவல். உரை வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான். அவனுக்கு ஒரே ஒரு மகள். அவளை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான். அதுக்காக மாப்பிள்ளை தேடிட்டு இருந்தான். அவன் கொஞ்சம் வசதியான ஆள், அதனால நிறைய பேர் வந்தாங்க. இருந்தாலும் ஒரு நல்ல குணமுள்ள மாப்பிள்ளையாக இருக்கணும் அவன் எதிர்பார்த்தான். அப்படி இருக்கணும்னு தொடர்ந்து முயற்சி பண்ணான். கடைசியாக ஒரு 3 பேர் கிடைச்சாங்க. அந்த 3 பேரில் யாரை தேர்ந்தெடுக்கிறது, இதுதான் அவனுக்கு வந்த குழப்பம். இந்த நிலைமையில் ஒரு பெரியவரை தேடி போனான். அவர்கிட்ட தன்னுடைய பிரச்சனையை சொன்னான். அவர் கொஞ்சம் யோசனை பண்ணார். அதுக்கப்புறம் 3 பேரையும் கூப்பிட்டார். இதை பாருங்கப்பா, உங்கள் 3 பேருக்கும் 3 மாத கால அவகாசம் தர்றேன். நீங்கள் இப்போ போகலாம், 3 மாதம் கழித்து திரும்பி வரலாம். அப்படி வரும்பொழுது இந்த 3 மாத காலத்தில் நீங்கள் செஞ்ச நல்ல காரியம் ஏதாவது ஒன்று சொல்லணும், அதை வச்சு உங்களில் ஒருத்தரை நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாராம். 3 பேரும் சரின்னு சொல்லிவிட்டு திரும்பி போயிட்டாங்க. 3 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் திரும்பி வந்தாங்க. அவர் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சார். அப்புறம் கேட்டார், இப்போ சொல்லுங்கள், இந்த 3 மாத காலத்தில் நீங்கள் செஞ்ச

0: இருக்கிற ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை சொல்லுங்க அப்படின்னார். முதல்ல ஒருத்தர் எழுந்திருச்சு நின்னான். ஐயா, எங்கள் அப்பா இறந்த பிறகு அவரோட கணக்கு வழக்குகளை எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் ஒரு வியாபாரிகிட்ட 10,000 ரூபா கடன் வாங்கியிருக்கிறதாக எழுதியிருந்தார். அந்த வியாபாரியும் இப்போ உயிரோடு இல்லை. இருந்தாலும் அந்த வியாபாரியோட மகனை தேடி கண்டுபிடிச்சேன், கணக்கு புத்தகத்தை காட்டினேன். எங்கள் அப்பா உங்கள் அப்பா கிட்ட 10,000 ரூபா கடன் வாங்கியிருக்கிறதாக இதை எழுதியிருக்கிறார். அதனால் அதை திருப்பி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன். இந்தாங்க அந்த பணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு நானும். இதை பெரியவர் கவனமாக கேட்டுக்கிட்டார். அதுக்கப்புறம் ரெண்டாவது இளைஞன் எழுந்திருச்சான். ஐயா, நான் போன மாதம் ஒரு நாள் ராத்திரி வேளையில் ஒரு காட்டுப்பாதை வழியாக எங்கள் ஊருக்கு போய்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் அந்த வழியாக வந்துக்கிட்டு இருந்த ஒரு வழிபோக்கர்கிட்ட 4-5 திருடர்கள் வம்பு வளர்த்து அவர்கிட்ட இருந்த பொருளை எல்லாம் கொள்ளையடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் உடனே ஒரு குச்சியை எடுத்துகிட்டு ஓடினேன். அந்த திருடர்களை அடித்து விரட்டினேன். பொருளையெல்லாம் மீட்டு அந்த வழிபோக்கர்கிட்ட ஒப்படைச்சேன். அவரை பத்திரமாக அழைச்சிட்டு போய் அவர் வீட்டில் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு நானும். இதையும் பெரியவர் கவனமாக கேட்டுக்கிட்டார். அடுத்தபடியாக மூணாவது இளைஞன் எழுந்திருச்சான். ஐயா, போன மாதம் ஒரு நாள் நான் ஒரு மலைப்பாதை வழியாக போய்கிட்டு இருந்தேன். மலைப்பாதை விளிம்பில் ஒரு மதகு கட்டை, அது மேலே ஒரு ஆள் படுத்து தூங்கிட்டு இருந்தான். அந்த பக்கம் தவறி உருண்டு விழுந்திருந்தான்னா அதில் பாதாளம், அது மலையடி வாரத்தில் போய் தான் விழணும், அவ்வளவு பள்ளம். அது தெரியாமல் அவன் பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தான். நான் உடனே அவன்கிட்ட ஓடி போய் குனிஞ்சு அவன் முகத்தை பார்த்தேன். அப்போ தான் புரிஞ்சுது, அவன் ஏற்கனவே எனக்கு தெரியும். அவனை எனக்கு நிறைய கெடுதல் பண்ணியிருக்கிறான், இடைஞ்சல் கொடுத்தவன். இருந்தாலும் ஐயோ பாவம்னு நினச்சி அவனை எழுப்பி பாதுகாப்பாக வேறு ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு நானும். பெரியவர் இதையும் கேட்டுக்கிட்டார். அதுக்கப்புறம் அவங்க மூணு பேரையும் பார்த்து, நீங்கள் போகலாம், நாங்கள் யோசித்து முடிவு பண்ணி உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறோம் அப்படின்னாராம். அந்த இளைஞர்கள் புறப்பட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட அப்பாவை பார்த்து சொன்னார், இந்த மூணு பேருமே நல்ல பிள்ளைங்க தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இருந்தாலும் இந்த மூணு பேர் செஞ்ச செயல்களையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. முதல் இளைஞன் நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குறான். இந்த காலத்தில் இது மாதிரி இளைஞர்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் அவன் வந்து கடமையை தான் செஞ்சான். ரெண்டாவது இளைஞன் நல்ல வீரன், தைரியசாலி. ஒரு வீரன் எதை செய்யணுமோ அதைத்தான் இவன் செஞ்சான். இவன் ஒரு லட்சிய மனிதன். மூணாவது இளைஞன் வந்து தன்னுடைய பகைவனுக்கே உதவி செஞ்சிருக்கான். அவன் உயிரை காப்பாற்றியிருக்கிறான். பகைவனுக்கு அருள்வதுங்கிறது ஒரு சாதாரண மனுஷனால் செய்யக்கூடிய காரியம் இல்லை. பகையை மறக்கிறதும் பகைவனுக்கு அருள்வதும் தெய்வீக பண்புகள். அதனால் இவனையே வந்து உன்னுடைய மகளுக்கு ஏற்ற மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஒரு நல்ல நாளில் அவங்களுக்கு வந்து திருமணம் நல்ல விதமாக நடந்து முடிஞ்சுதான். இது வந்து சுவாமி சின்மயானந்தர் சொல்லியிருக்கிற ஒரு கதை. இதிலேருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து, நமக்கு கெடுதல் பண்ணவங்களுக்கும் நாம் நல்லது செய்யணும். ஆனால் நடைமுறையில் அப்படி நம்மளால் செய்ய முடியறதில்லை, அதுதான் சிக்கல். நம்மால் ஒருத்தங்கிட்ட கேட்டேன், ஏண்டா உன்னுடைய பகைவன் ஒருத்தன் அது மாதிரி ஒரு மலைப்பாத மதகு கட்டையில் படுத்திருந்தா உடனே நீ என்ன நினைப்பேன் அப்படின்னு கேட்டோம். இது ஒரு அருமையான சந்தர்ப்பம்னு நினைப்பேன் அப்படின்னா, எதுக்குன்னு கேட்டோம். அவனை அந்த பக்கமாக உருட்டி கீழே தள்ளுறதுக்கு அப்படின்னா.
1: நேர்கள் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல். உரை வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

விழுந்தால் அழுது விடாதே, வலிக்காமல் வாழ்க்கை இல்லை, துடைத்து விட்டு முன்னே செல், உனக்காக வெற்றி காத்திருக்கிறது. டோன்ட் க்ரை வென் யூ ஃபால், லைஃப் இஸ் நெவர் பெயின்லெஸ், வைப் இட் ஆஃப் அண்ட் மூவ் அஹெட், சக்சஸ் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. நிகழ்ச்சியில் வலம் வர இருக்கும் பாடல் இந்திரா திரைப்படத்திலிருந்து ஏ ரஹ்மான் இசையில கேட்கலாம்.

நேரம் 7:35. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்க இருப்பது மதுரை தென்றல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இன்வெஸ்டிங் ஓட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
4: ஓ 2 2 2 4 காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

நேரம் 7:43. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கோம் மதுரை தென்றல். எல்லாம் சரியா நடக்கணும்னு வெயிட் பண்ணாத, இருக்கிறதுல இருந்தே ஆரம்பிக்க கற்றுக்கொள். டோன்ட் வெயிட் ஃபார் த பர்ஃபெக்ட் டைம், ஸ்டார்ட் வித் வாட் யூ ஹாவ். அடுத்த அழகான அருமையான தித்திப்பான பாடல் கேட்கலாம். சூரிய வம்சம் திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், சுனந்தா மற்றும் மனோ குரல்களில் கேட்கலாம்.

நற்றினையில் இசையால் மதுரை தமிழ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மன்னிப்பு கேட்பவன் தைரியசாலி, மன்னிப்பவன் பலசாலி. ஒன் ஹூ அப்பாலஜைஸ் இஸ் பிரேவ், ஒன் ஹூ ஃபர்கிவ்ஸ் இஸ் ஸ்ட்ராங். சிந்தனை துளிகளோட அடுத்த பாடலை கேட்கலாம். அருணாச்சலம் திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் கேட்கலாம்.

நேரம் 7:54. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கோம் மதுரை தென்றல். கோபத்தில் எடுக்கும் முடிவும் சந்தோஷத்தில் கொடுக்கும் வாக்கும் ஆபத்தானது. டெசிஷன்ஸ் இன் ஆங்கர் அண்ட் ப்ராமிசஸ் இன் ஹாப்பினஸ் ஆர் டேஞ்சரஸ். நிகழ்ச்சியில் வளம் வர இருக்கும் அடுத்த பாடல் அருணாச்சலம் திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலை கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுட்ருக்கோம் மதுர தென்றல். மண்மணம் வீசும் அழகான மதுர தென்றல் நம் ஜன்னல் கம்பைகளுக்கு இடையே வருடி செல்கிறது. எல்லாம் சரியாக நடக்கணும்னு வெயிட் பண்ணாத, இருக்கதை வச்சே ஆரம்பி. Don't wait for the perfect time. Start with what you have. நிகழ்ச்சியில் வளம் வர இருக்கும் அழகான அருமையான தித்திப்பான பாடல் மே மாதம் திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரஹ்மான்

இசையால் இணைந்திருக்கிறோம் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில. ரௌத்திரம் பழகு. நல்லவனா இருக்கலாம், ஆனா தப்பு நடக்கும்போது கோவப்பட தெரிஞ்சுக்கணும். லேர்ன் டு பி ஃபெரோஷியஸ்லி ஆங்க்ரி பட் அகெயின்ஸ்ட் இன்ஜஸ்டிஸ். அடுத்த பாடல் மூவேந்தர் திரைப்படத்திலிருந்து சிற்பி இசையில் ஹரிஹரன் குரலில் கேட்கலாம். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: இதுவரை மதுரத்தென்றல் கேட்டீர்கள். மதுரத்தென்றல் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது.
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
2: UPI பின் என்டர் பண்றது பணத்தை அனுப்புறதுக்கு மட்டும் தானா?
3: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

8:30 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸ்ல கேட்கலாம் மதுர தென்றல். நிகழ்ச்சியில வளம் வர இருக்கும் முதல் பாடல் அச்சம் என்பது மடமையடா திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில சித் ஸ்ரீராம் மற்றும் ஆரியன் தினேஷ் குமார் குரல்களில் கேட்கலாம் காட்சலைகளில்.

நேரம் 8:40. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுட்ருக்கோம் மதுரத்தென்றல். திரையிசை பாடல்களோடு மதுரத்தென்றல் வளம் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த பாடல் ஆம்பள திரைப்படத்திலிருந்து ஹிப்ஹாப் தமிழா இசையில் ஹிப்ஹாப் தமிழா குரலில் கேட்கலாம்.

0: இசையால் இணைந்திருக்கிறோம் மதுர்தென்றல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஆதவன் திரைப்படத்திலிருந்து மனு மற்றும் மேகா குரலில் கேட்கலாம் காற்றலைகளில். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: Jin jais ka kam gum gha ta bi jaga jin be ba ta kum ya

ரோஜா கூட்டங்களை மெய்சில் இருக்க வைத்து கொண்டிருக்கிறது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் கார்த்திக் மற்றும் ரம்யா என்எஸ்கே குரல்களில் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

காற்றலியல் வளம் வந்து கொண்டிருக்கிறது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலா ஆஹா கல்யாணம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது மதுர தென்றல். தொடர்வது சென்னியஞ்சல்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை திருமெஞ்ஞானம் TKR ஐயப்பன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். சாலவாக்கம் SP ரகுராமன் அவர்கள் தவில். நெக்குருகி ஆபோகிராகம் ஆதிதாளத்தில் பாபநாசம் சிவன் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது.

நேரம் 9:32. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் திருமெஞ்ஞானம் டி கே ஆர் ஐயப்பன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சாலவாக்கம் எஸ் வி ரகுராமன் அவர்கள் தவல். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சதா பாலய மோகனராகம் ஆதிதாளத்தில் ஜி என் பாலசுப்பிரமணியம் கிருதி.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை திருமெஞ்ஞானம் டி கே ஆர் ஐயப்பன் அவர்களின் நகஸ்வர இசை கேட்டீர்கள். சாலவாக்கம் எஸ் வி ரகுராமன் அவர்கள் தவில்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10 மணி.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். விந்தை மிகு விண்வெளி, உலக விண்வெளி வாரத்தை ஒட்டி தகவல்கள் தருகிறார் மதுரை சேர்மத்தாய் வாசன் மகளிர் கல்லூரியின் இயற்பியல் துறை தலைவரும் கல்லூரி முதல்வருமான எம் கவிதா அவர்கள்.
3: பிரச்சனைகள் விண்வெளி ஆராய்ச்சியில் நிறைய இருக்கு. எதுக்காக வந்து இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் நமக்கு தேவை அப்படின்னா, அதோட முக்கியத்துவம் என்ன, விண்வெளி ஆராய்ச்சியின் முக்கியத்துவம் என்ன, அது நமக்கு முக்கியமா தெரியணும். விண்வெளி ஆராய்ச்சியின் முக்கியத்துவம்னு பார்த்தா, வானிலையை அறிதல், புயல், மழை மற்றும் பருவநிலை மாற்றங்களை முன்கூட்டியே அறிவது, சேட்டலைட்ஸ் அனுப்புவது மூலமாக, செயற்கைக்கோள் மூலமாக, வெதர் சேட்டலைட் இருக்கு, மினரல் ரிசோர்சஸ் எங்கெல்லாம் இருக்கு, இப்ப காலநிலை மாற்றம் நடந்து கொண்டே இருக்கு. இப்ப நேபாளில் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு பெரு வெள்ளம் எப்படி நடந்தது அப்படின்னா, குளோபல் வார்மிங்னால அந்த பனிக்கட்டிகள் ஓடி வந்து அது ஆறாக பெருக்கெடுத்து சுத்தமா அழிச்சிட்டு போச்சு. இதற்கான நிகழ்வுகள் நடக்கிறத பத்தி நாசா அதுக்கு ஒரு கூற்று கொடுத்தது. அப்ப விண்வெளி ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா, பருவநிலை மாற்றங்கள், புயல், மழை இதை முன்கூட்டியே நாம தெரிவதற்கு முக்கியமான ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு. அது மாதிரி தொலை தொடர்பு, இன்று நாம நினைச்சா இங்க இருக்கிற நாம நமக்கு அப்படியே பின்புறத்துல பூமியில இருக்கக்கூடிய அமெரிக்க நாட்டோட உடனே தொடர்பு கொள்ள முடியுது. எந்த செய்தியை வேணாலும் நிமிடத்துக்கு நிமிடம் நாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு கடத்தி செல்வ முடியுது. இது எல்லாம் முடியுது, இந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னா இன்று வந்து உலகமே சம்பித்து போய்விடும். நம்மளால ஸ்மார்ட் போன் யூசேஜ் இல்லாமல் இருக்கவே முடியாது. இதற்கு எல்லாத்திற்கும் தொலைத்தொடர்பு என்பது முக்கியமானது. உலகம் முழுவதும் இணையம், தொலைக்காட்சி மற்றும் தொலைபேசி சேவைகள் கிடைக்க செய்கிறது இந்த விண்வெளி ஆராய்ச்சியின் மூலம்தான். அறிவியல் வளர்ச்சி அப்படின்னு சொன்னா பிரபஞ்சம் எப்படி உருவானது என்ற ரகசியங்களை கண்டறிய நமக்கு பெரிதும் உதவியாக இருக்கின்றது. ஆய்வு நிறுவனங்கள் ரொம்ப அதிகமா நிறைய இருக்கு. இந்த ஒவ்வொரு ஆய்வு நிறுவனங்களும் அதன் பங்கை செயல்படுத்திக் கொண்டே இருக்கின்றன. இதன் முதன்மை நோக்கமாக விண்வெளி தொழில்நுட்பத்தில் மேம்பாடுகளை ஆராய்வதும் அவற்றை நாட்டு நலனுக்காக பயன்படுத்துவதும் ஆகும். இஸ்ரோ தனது நிறுவன காலத்திலிருந்து தொடர்ந்து பல சாதனைகளை கண்டு வந்துள்ளது. 1975 இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியபட்டா இஸ்ரோவால் அமைக்கப்பட்டு சோவியத் ஒன்றியத்தால் பின்னேற்றப்பட்டது. 1980 இந்தியாவில் கட்டமைக்கப்பட்ட ஏவுகலம் SLV-3 மூலமாக முதல் செயற்கைக்கோள் ரோஹிணியை விண்ணேற்றியது. தொடர்ந்து

செயற்கைக்கோள்களை முனைய சுற்றுப்பாதைகளில் ஏவத்தக்க முனைய துணைக்கோள்கள் ஏவுகலம் அதாவது PSLV மற்றும் புவி நிலை சுற்றுப்பாதையில் ஏவ தக்க GSLV என்ற இரு ஏவுகலங்களை வடிவமைத்து காட்டியது. இந்த ஏவுகலங்கள் மூலம் பல தொலை தொடர்பு செயற்கைக்கோள்களையும் புவி கூர்நோக்கு செயற்கைக்கோள்களையும் இஸ்ரோ ஏவியுள்ளது. இதன் உச்சகட்டமாக 2008 நிலவை நோக்கிய இந்தியாவின் முதல் பயணம் சந்திராயன் ஏவப்பட்டது. ஆளில்லா விண்கலத்தை முதன்முறையாக விண்ணில் ஏவியது. விண்வெளியில் ரஷ்யா ஏற்கனவே அமைத்துள்ள மீர் விண்வெளி நிலையத்தை போலவே தமக்கும் ஒரு நிரந்தரமான விண்வெளி நிலையம் வேண்டும் என்ற சீனாவின் உந்துதலே இந்த புதிய விண்கலத்தை ஏவுவதற்கு காரணம் என சீன அறிவியலாளர்கள் பலர் தெரிவிக்கின்றனர். ஏகாதிபத்திய நாடுகளுக்கிடையே பூமியில் நடைபெற்று கொண்டுள்ள நாடு பிடிக்கும் அதிகார போட்டி விண்வெளியிலும் நடந்து கொண்டுள்ளது. அதன் விளைவாக ஒவ்வொரு நாடும் விண்வெளி ஆராய்ச்சியில் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி வருவது ஆரோக்கியமானதே. எனினும் அவ்வாராய்ச்சிகளின் பின்னணியில் சிலர் லாப நோக்கத்துடன் செயல்படுறாங்க. உலகமெங்கும் முன்னணி முதலாளி நாடுகளில் நடைபெற்று கொண்டிருக்கும் இது போன்ற விண்வெளி ஆராய்ச்சிகள் நாம் வாழுகின்ற இப்புவியை தாண்டி உயிரினங்கள் வசிப்பதற்கு வசதியான வேறொரு கிரகம் இப்பால் வெளிக்கு அப்பால் உள்ளதா என்ற ஒற்றை கேள்விக்கு விடை காணவே பெரும்பாலும் நிகழ்த்தப்படுவதாக நாம் நினைத்து கொண்டுள்ளோம். அது ஒரு முக்கியமான கேள்வியே. இருப்பினும் இன்னொரு முக்கியமான கேள்விகளும் இவ் ஆராய்ச்சிக்கு பின்னால உள்ளது. மறுபயன்பாட்டு ஏவுகலன்களும் நம் இந்தியாவிலிருந்து இயக்கப்பட்டுள்ளது. ஆராய்ச்சியை பொறுத்தளவில் ஏவுகலன்களை செலவு மிக பெரிதாகும். அமெரிக்கா தனது செயற்கைக்கோள்களை ஏவுவதற்காக என்டர்பிரைஸ், கொலம்பியா, சேலஞ்சர், டிஸ்கவரி, அட்லாண்டஸ் என்று பல மாற்று மறுபயன்பாட்டு ஏவுகலன்களை ஏவியது. விண்வெளி ஆராய்ச்சியை பொறுத்தவரை ஏவுகலங்களை செலவு பெருசாக இருந்தாலுமே இவங்க செய்கிற அந்த விஷயங்கள் வந்து நிறைய பயன்பாட்டிற்கு உரியதாக இருக்கின்றது. மறுபயன்பாட்டு ஏவுகலங்களை உருவாக்குவதற்காக இந்திய விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு வந்தனர். இதையடுத்து கடந்த 2016 RLV-DT என்ற மறுபயன்பாட்டு ஏவுகலனை இஸ்ரோ விஞ்ஞானிகள் ₹95 கோடி செலவில் தயாரித்து சோதனை செய்தனர். இது இன்னும் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்தியாவை பொறுத்தவரை மறுபயன்பாட்டு ஏவுகலன் தயாரிப்பு என்பது மிக முக்கிய மைல்கல்லாகவே பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் தேசிய செயற்கோள் தொகுதி என்று அழைக்கப்படும் இந்த இன்சாட் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய உள்நாட்டு தகவல் தொடர்பு அமைப்பு என்ற பெருமைக்குரியது என்ன அப்படின்னா, 1983 இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் தொலை தொடர்பு துறை, இந்திய வானிலை ஆய்வுத்துறை, அகில இந்திய வானொலி, தூர்தர்ஷன் ஆகியவற்றின் கூட்டு முயற்சியால் உருவானது. இன்சாட் தொகுதியில் அனுப்பப்பட்ட 9 செயற்கைக்கோள்களால் தான் இந்தியாவில் தகவல் தொடர்பு தொலைக்காட்சி ஒளிபரப்பில் பல்வேறு உச்சங்களை எட்ட முடிந்தது. காலநிலை மாற்றத்தை அறிந்து கொள்ளவும் பேருதவியாக இருந்தது. இந்த தொகுதியில் மொத்தம் 21 செயற்கைக்கோள்கள் அனுப்பப்பட்ட நிலையில் அவற்றில் 11 இயக்கத்தில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அப்படி பார்க்க போனா இந்தியா வந்து ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் 5 மோஸ்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்டு ஸ்பேஸ் ஃபேரிங் நேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட நாம் வந்து முதலில் ரஷ்யாவில் போய் நம்ம செஞ்ச ராக்கெட்டை லான்ச் பண்ணுறதுக்கு இடம் தேடி போக வேண்டிய காலகட்டம் இருந்த நிலையில் இன்று நம்ம நாட்டிலேயே ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன் இருக்குது. வேறு நாட்டை சேர்ந்த ராக்கெட்ஸ் இங்கே கொண்டு வந்து அதற்கான பர்பஸை சர்வ் பண்ணி சிங்கப்பூராக இருக்கட்டும், வெளி நாடுகளாக இருக்கட்டும், நிறைய நாடுகள் இங்கே நம்மளோட பிளாட்ஃபார்மை, விண்வெளி ஆராய்ச்சி மையங்களை அந்த சொல்லக்கூடிய SHAR என்று சொல்லக்கூடிய நிறுவனத்தின் மூலம் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வேர்ல்டு ரெக்கார்டாக கிட்டத்தட்ட 104 சேட்டிலைட்டை வந்து ஒரு ஆர்பிட்டில் வச்சக்கூடிய ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் நம்ம இந்தியாவுக்கு இருக்குது. இந்தியாவோட ஸ்பேஸ் ஜேர்னி அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 47 வருடங்களாக இது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. மே 2021 வரைக்கும் 88 லான்ச் நடந்திருக்கு. 2023 கணக்குப்படி அதில் 73 வந்து சக்சஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் முதன்மை பங்கு வந்து விண்வெளி ஆராய்ச்சியில் இந்த இஸ்ரோ நிறுவனத்திற்கு இருக்கின்றது. 2001 கணக்குப்படி கிட்டத்தட்ட 424 சேட்டலைட் 34 கண்ட்ரிலிருந்து இயக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தகவல்கள் நிறைய இருந்துகிட்டே இருக்குது. டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் விண்வெளி ஆராய்ச்சிக்கான ஒரு பங்கை வந்து நம்ம அரசு வந்து தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கு. அந்த செய்யறது மட்டுமல்லாது அதை செயல்படக்கூடிய மனிதர்களை, அங்கே இருக்கக்கூடிய டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸை வந்து அங்கீகரித்து அவர்களை பாராட்டியும் கொண்டு

0: டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் எடுத்துக்கோங்க, அவரோட காலகட்டத்தில் கிரையோஜெனிக் ஃபியூயல்ஸை பற்றி அவர் நிறைய பேசியிருக்காரு. நிறைய நிறுவனங்கள் இருக்கு இஸ்ரோவை சேர்ந்தது. எந்தெந்த இடத்துல என்னென்ன செய்கிறாங்க அப்படின்றத ஒரு சின்ன தொகுப்பாக பார்ப்போம். இந்தியாவின் பல பகுதிகளில் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்திய விண்வெளி ஆராய்ச்சி பற்றிய தலைமையகம், அதோட ஹெட்குவார்ட்டர்ஸ் பெங்களூரில் கர்நாடகாவில் உள்ளது. எஸ்டிஎஸ்சி எஸ்ஹெச்ஏஆர் என்று சொல்லக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி மையம் ஸ்ரீஹரிகோட்டாவில், இதுதான் ஏவுதளம், ஆந்திர பிரதேசத்தில் இருக்கின்றது. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் VSSC திருவனந்தபுரத்தில் ராக்கெட் தயாரிப்பு நடக்கின்றது. URSC என்று சொல்லக்கூடிய UR ராவ் செயற்கைக்கோள் மையம் பெங்களூரில் கர்நாடகாவில் உள்ளது. இது செயற்கைக்கோள் வடிவமைப்பு நிலையமாக இருக்கிறது. திரவ உந்து விசை அமைப்பு மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய LPSE திருவனந்தபுரத்தில் இருக்கின்றது, மற்றும் பெங்களூர்ல இருக்கு, கேரளாவிலும் கர்நாடகத்திலும் இருக்கிறது. அது போக IPRC என்று சொல்லக்கூடிய ராக்கெட் ப்ரொப்பல்ஷன் சிஸ்டம் மகேந்திரகிரியில் உள்ளது. ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் பல விதமான ஆராய்ச்சிகளை இஸ்ரோ நிறுவனமானது செய்து கொண்டிருக்கிறது. ஒரு இடத்துல ராக்கெட் வடிவமைப்பு, ஒரு இடத்துல லான்ச்சிங்கு, செயற்கைக்கோள் வடிவமைப்பு, அதுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொப்பலன்ஸ் எங்கே, இப்படி பல விதமான ஆராய்ச்சிகளை பல தரப்பட்ட கூட்டு முயற்சியால் இன்று நடந்து கொண்டே இருக்கின்றன.
1: நிகழ்ச்சியில் இதுவரை விந்தை மிகு விண்வெளி, உலக விண்வெளி வாரத்தை ஒட்டி தகவல்கள் தந்தார் மதுரை சேர்மத்தாய் வாசன் மகளிர் கல்லூரியின் இயற்பியல் துறை தலைவரும் கல்லூரி முதல்வருமான எம் கவிதா அவர்கள்.

நேரம் 10:10. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 kHz. நேர்கள் கேட்கவிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல்ல சிந்தனை துளிகளோட நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். உங்களுடன் இணைந்திருப்பது ரேணுகா தேவி. மனித உடலின் மிகப்பெரிய உறுப்பு எது தெரியுமாங்க? தோல் தான். தோல் தான் மனித உடலின் மிகப்பெரிய உறுப்பு. நிகழ்ச்சியில் வலம் வர இருக்கும் முதல் பாடல் ஜோடி திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் சிவ சிதம்பரம் மற்றும் ஸ்வர்ணலதா குரலில் கேட்கலாம்.

இசையால் இணைந்திருக்கிறோம். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில ஒளி சேர்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான வாயு எது தெரியுமா? கார்பன் டை ஆக்சைடு தாங்க. அடுத்த பாடல் கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் ஹரிஹரன், அனுராதா ஸ்ரீராம் மற்றும் மகாநதி சோபனா குரலில் காற்றலைகளில் கேட்கலாம். பாடலை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

கேட்டுட்ருக்கோம் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில். அடுத்த பாடலா இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 10:28. இசையால் இணைந்திருக்கிறோம் மனதை வருடும் பாடல்களை கொண்ட எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு தெரியுமா? 1935 ஆண்டு தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த சிந்தனை துளிகளோட ஒரு பாடல் கேட்கலாம். ஏன் நீ ரொம்ப அழகாக இருக்க திரைப்படத்திலிருந்து ரமேஷ் விநாயகம் இசையில், விநாயகம் மற்றும் ஸ்ரீவர்தினி குரல்களில் கேட்கலாம். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

காற்றலையில் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுட்ருக்கோம். அடுத்த ஜிகே க்வெஸ்சன் என்ன தெரியுமா? இந்தியாவின் பரப்பளவில் மிகப்பெரிய மாநிலம் எதுன்னு தெரியுமா? ஆமாங்க, இந்தியாவின் பரப்பளவில் மிகப்பெரிய மாநிலம் ராஜஸ்தான் தாங்க. நிகழ்ச்சியில் வளம் வர இருக்கும் அடுத்த பாடல் ஆனந்த பூங்காற்றை திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் ஹரிஹரன் குரலில் காற்றலைகளில் கேட்கலாம். பாடலை கேட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

நேரம் 10:41. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுட்ருக்கோம் எனக்கு பிடித்த பாடல். சுகமான ராகங்களை எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். அடுத்த ஜிகே க்வெஸ்சன் என்னன்னு தெரியுமா? தகவல் அறியும் உரிமை சட்டம், அதாவது ஆர்டிஐ அப்படின்னு சொல்கிறோம்ல, அது இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? 2005 தான் இந்தியாவில் ஆர்டிஐ கொண்டு வரப்பட்டது. நிகழ்ச்சியில் வளமுறை இருக்கும் அடுத்த பாடல் மீரா திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கே ஜே யேசுதாஸ் குரலில் காற்றலைகளில் கேட்கலாம்.

காற்றலையில் இணைந்திருக்கிறோம். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மனித உடலில் எத்தனை லிட்டர் ரத்தம் உள்ளதுன்னு தெரியுமா உங்களுக்கு? 5-6 லிட்டர் வரைக்கும் மனித உடல்ல ரத்தம் இருக்குதான். இந்த சிந்தனை துளிகளோட ஒரு பாடல் கேட்கலாம். அடுத்த பாடல் குட்லக் திரைப்படத்திலிருந்து மனோஜ் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா குரலில் கேட்கலாம். If you

நேரம் 10:53. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இன்னிசையான பாடல்களை கேட்டுட்ருக்கோம். அடுத்த ஜிகே க்வெஸ்சன் என்ன தெரியுமா? எந்த உயிரினத்தால் உறங்காமல் வாழ முடியும் அப்படின்னு சொல்லலாம். எந்த உயிரினத்தால் உறங்காமல் வாழ முடியும்னு தெரியுமா? நண்டு மட்டும்தான் உறங்காமல் வாழுமா? இந்த துணுக்கோட அடுத்த பாடல் கேட்டலாம். சொக்கத்தங்கம் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரலில் கேட்டு

சொல்லலாம். எந்த உயிரினத்தால் உறங்காமல் வாழ முடியும்னு தெரியுமா? நண்டு மட்டும்தான் உறங்காமல் வாழுமா? இந்த துணுக்கோட அடுத்த பாடல் கேட்கலாம். சொக்கத்தங்கம் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரலில் கேட்கலாம் காற்றலைகளில். பாடலை கேட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: நேரம் முற்பகல் 11 மணி.
1: ஆகாஷ்வாணி. இலக்கியம் பேசுவோம்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு தனது இலக்கிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இருக்காங்க லக்ஷ்மி ரவி. இவங்க கும்பகோணத்தை சேர்ந்தவங்க. பிறந்த ஊர் மகாதானபுரம். மகாதானபுரம் ராஜாராம் அவர்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கலாம். விவசாயம் சார்ந்த பிரச்சனைகள் என்ன, அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத நம்மளுக்கு முன் வச்சுருக்காங்க. அவங்களுடைய மகள் இன்றைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் நம்மோடு கலந்துக்கிட்டு தன்னுடைய இலக்கிய அனுபவங்களை பகிர்ந்துக்க இருக்காங்க. நேயர்களாகிய உங்களது சார்பாகவும் வானொலி சார்பாகவும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அம்மா வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: புது கவிதை வடிவில் இப்படி ஒரு புத்தகம் எழுதணும்னு எப்போ உங்களுக்கு தோணுச்சு, எப்போ ஆரம்பிச்சிங்க, அதை பற்றி சொல்லுங்களேன்.
3: தமிழில் ரொம்ப ஈடுபாடு உண்டுங்க சார். அது வீட்டில் அப்பா அம்மா எல்லாமே தமிழில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களாக இருந்தாங்க. அதனால் ஒன்று, அதை தவிர நான் படித்த ஸ்கூல் வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், மகாதானபுரத்தில் இருக்குங்க சார். பிச்சப்பா அப்படிங்கிறவர் தான் தலைமை ஆசிரியராக இருந்தாருங்க. அவருடைய ஸ்கூலில் படித்தவங்க எல்லாருக்கும் இந்த தமிழ் ப்ரொனன்சியேஷன், எழுத்து இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பார். எனக்கு அதனால் சின்ன வயசுலேருந்தே ஒரு தமிழில் ஈடுபாடு இருந்ததுங்க. எனக்கு வந்து வீட்லேயே அம்மா எனக்கு நிறையா தமிழ் பாடல்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அப்போ கூட எனக்கும் அம்மாக்கும் ஒரு 2வது 3வது படிக்கும்போது கூட ஒரு வாக்குவாதமெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அம்மாவோட. அவங்க வந்து எனக்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர் எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நான் சொல்கிறேன் யாவரும் கேளீர் தான், அது யாதும் ஊரே யாவரும் எல்லாரும் கேளுங்கள் அப்படி தான் நான் ஆர்கியூ பண்ணுறேன். இது 2வது 3வது படிக்கும்போது அப்போ அம்மா எனக்கு அப்போவே புரிய வச்சு கேளீர் அப்படின்னா உறவினர்கள் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்து, இது மாதிரி அம்மா அப்பாவுடைய வழிகாட்டல் அது வந்தது தான் சார் என்னுடைய தமிழ். +2 வரைக்கும் படித்தது தமிழ் வழி கல்வி, அதனால தமிழ்ல ஒரு ஈடுபாடு.
2: படிச்சதெல்லாம் இளங்கலை தாவரவியல் படிச்சிருக்கீங்க, அப்புறம் முதுகலையில ஆங்கில இலக்கியம் படிச்சிருக்கீங்க.
3: அது வந்து சயின்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு, அதனால படிப்பு அப்படி போனாலும் தமிழ்ல என்ன விடவே இல்லை. நான் வந்து கவிதைகள், வீட்டு விழாக்கள், ஒரு பிறந்த நாள் எல்லாத்துக்கும் என்னுடைய கிஃப்ட் வந்து கவிதை எழுதுறது தான். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பாக என்ன பண்ணினேன், வீட்டு நிகழ்வுகள் எல்லாத்துக்கும் சினிமா பாட்டு டியூனில் பாட்டு எழுதிடுறது. ஒரு காது குத்தாக இருந்தாலும் சரி, வீடு கிரக பிரவேசம், கல்யாணம், அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும், சீமந்தம், குழந்தை பிறக்க போகிறது, குழந்தை பிறந்தது, எல்லாத்துக்கும் பாட்டு எழுதியிருக்கேங்க சார் நான் சினிமா பாட்டு டியூனில்.
2: கம்பராமாயண கதை நீங்கள் எப்போ முத முதல்ல கேட்க ஆரம்பிச்சீங்க, இல்லை எப்போ முன்னும் கம்பராமாயணம் தெரிய வந்தது?
3: ஸ்கூலில் மனப்பாட பகுதிகள்லாம் இருக்கும் இல்லையங்க சார், அதுவே எனக்கு பிடிக்கும். கம்பராமாயணத்தை படிக்கும்போது அதனால் ரொம்ப கம்மி தான், 2 பேராகிராஃப் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் சில கோவில்களில் நடக்கிற உபன்யாசங்கள் இந்த மாதிரியெல்லாம் கேட்டிருக்கேன். வீட்டில் அம்மா பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக வால்மீகி ராமாயணமாக தான் இருந்திருக்கும் வீட்டில் சொல்கிறது. நான் வந்து கம்பராமாயணத்தை படிக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சது கூட ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். நாங்கள் 2015 தஞ்சாவூரில் இருந்தோம். அப்போது அங்கே வந்து கோபாலன் ஒருத்தர் இருந்தார். அவர் பாரதி இயக்கம்னு நடத்தி அதுக்கு அவர் தலைவராக இருந்தார். பாரதியின் வாழ்க்கை வரலாறு பாடங்களை இலவசமாக அவர் பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் அனுப்பினார். நாங்கள் தஞ்சாவூரில் இருந்ததுனால நான் அவரோட சேர்ந்து ஒரு பணி புரிகிற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது. அப்போது நாங்கள் ஆன்லைன்லலாம் எங்களோட நிறையா பேர் கலந்துட்டாங்க. இதில் வந்து உமா பாரதி அப்படின்னு பாரதியாரோட தங்கையுடைய கொள்ளு பேத்தி எங்களுடைய இந்த பாடத்திட்டத்தில் கலந்துட்டாங்க. அப்போது அவங்க எனக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. நான் அந்த பாடம் வடிவமைக்கிற திட்டத்துலேயும் இருந்தேன். அப்புறம் நிறைய ஃபாரினில் இருக்கிறவங்களாமும் சேர்ந்தாங்க. அதனால் ஆன்லைனில் வர்றதெல்லாம் நான் கரெக்ஷன் பண்ணி இப்படி அனுப்பும்போது

அவருக்கு என்னுடைய தமிழில் ஒரு ஈடுபாடு வந்தது. அவர் சொன்னார், உங்கள் தமிழ் வீணாகக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அந்த நேரம் எனக்கு வந்து ஒரு 40 வயசு ஆகிருக்குங்க. அப்போது அவர் சொன்னார், இப்படி தமிழை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கம்பராமாயண புத்தகத்தை கொடுத்து, நீங்கள் இதெல்லாம் படிக்க ஆரம்பிக்கணும் இன்னுமே அப்படின்னு சொன்னாங்க. அந்த புக்கு பார்த்திங்கன்னா அப்படியே கிழிஞ்சு, அது வந்து பழைய புக்கு, ஊவே சுவாமிநாதையருடைய உரையில் இருந்தது. படிக்க ஆரம்பித்தோடனே கொஞ்சம் புரியலை எனக்கு முதல்ல. அப்புறம் உரையை படித்து படித்து கொஞ்சம் படிக்கணுமா இருந்தது சில இடங்கள். ஏன்னா மரபு கவிதையில் இருக்கிறதுனால சில வார்த்தைகளுக்கு பொருள் புரியலை. நிறையா படித்த உடனே எனக்கு ரொம்ப அதில் இன்ட்ரெஸ்ட் வந்தது. நான் தினமும் இதை வந்து ஒரு மணி நேரம் படிக்கிறதுங்கிற ஒரு ப்ராக்டிஸ் அப்பையிலேருந்து ஆரம்பித்தேங்க சார். கொஞ்சம் படித்த உடனே ராமர் பிறக்கிற கட்டமெல்லாம் வந்த உடனே ரொம்ப எனக்கு பிடிச்சிது. ஏன்னா கம்பராமாயணத்தில் எப்படி இருக்கும்னா, முதல்ல அவர் வந்து வால்மீகிக்கு நன்றி, அப்புறம் அவையடக்கம், வாழ்த்துப்பாடல், இப்படியெல்லாம் வந்து அயோத்திய பற்றின நகரப்படலம், ஆற்றுப்படலம், அரசியற் படலம் இப்படியெல்லாம் கொடுத்து, அப்புறம் தசரதரை பற்றி சொல்லி, இவ்வளோ படிக்கிறதுக்குள்ளே ரொம்ப நாளாச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால படிச்சுட்டே இருந்தேன். எனக்கு சொல்லப்பட்டிருக்கிற கதையை அவர் தமிழ் மொழிக்குள்ளே புகுத்தியிருக்கிற விதம், இதெல்லாம் ரொம்ப எனக்கு பிடிச்ச உடனே நான் கவிதையில் எழுதினேன், கோபாலன் ஐயாவுக்கு அனுப்பினேன். அவர் ரொம்ப அதை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணார். அதுதான் சார் எனக்கு முதல் ஒரு ஊக்கமாக இருந்தது. ஓஹோ, நல்லா தான் இருக்குது போல இருக்கு, நம்ம எழுதுகிற எழுத்து அப்படிங்கிற இது எனக்கு புரிஞ்சுதுங்க. அதனால் நான் விடாமல் எழுதினேங்க. ஆனால் 7 வருஷம் ஆச்சுங்க சார் இதை ஃபுல்லாக நான் எழுதி முடிக்க.

0: புதுக்கவிதையில் ராமாயணம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு புத்தகங்கள் கொண்டு வந்திருக்காங்க. கம்ப ராமாயணம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 பாடல்களுக்கு மேலே இருக்குது. நீங்கள்
1: 2,197 பாடல்களில் கொடுத்துருக்கீங்க சார்.
0: சுவை மாறாமல் சொல்ல வேண்டிய செய்திகளை விடாமல் அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப சிரமம். எப்படி அதை பண்ணீங்க?
1: வால்மீகி வந்து கிபி 5ஆம் நூற்றாண்டில் எழுதினதை இவர் 12ஆம் நூற்றாண்டு மக்களுக்காக எழுதுகிறாரு. அப்போது கொஞ்சம் தமிழ் மரபுக்காக சில மாறுதல்கள் பண்ணி கம்பர் கொடுத்ததை நான் வந்து இப்போது 21ஆம் நூற்றாண்டு மக்களுக்கு கொடுக்கணும்னா முதல்ல அந்த மரபு கவிதை வடிவத்தை மாற்றிட்டு கொஞ்சம் புதுக்கவிதையாக இருக்கணும், அதே நேரம் எளிமையாகவும் இருக்கணும், ஓசை நயமும் இருக்கணும் அதில். அதனால் ஒரு எதுகை மோனையெல்லாம் போட்டு
0: உதாரணத்துக்கு ஒரு சில பாடல் படிக்கிறேன் கேளுங்களேன். பெரும்படை உடையான், கல்வி மேம்பாடு உடையான், அள்ளி தரும் நீல்கை உடையான், அழகிலும் மேம்பட்ட இவன் தசரதனின் புதல்வனாவான் அப்படின்னு ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. சீதையை அறிமுகப்படுத்துகிற இடத்துல அழகுக்கு அணிகலனாய், புகழுக்கு பிறப்பிடமாய், கற்புக்கு பொருளுரையாய், கற்பனையின் முக உரையாய் அப்படின்னு புதுக்கவிதையில் ராமாயணங்கிற இந்த புத்தகத்தை படிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி எதுகை மோனையோட படிக்கிறதுக்கு மகிழ்ச்சியாக நீங்கள் அப்படியே ஒரு கடலில் படகுல போகும்போது அப்படி மேலே ஏறி ஏறி இறங்குவீங்களே அந்த மாதிரி ஒரு ரைமிங்கோட படித்து முடிச்சிடலாம். நல்லா புரியுது, புரியாததுக்கு அர்த்தமும் சொல்லியிருக்காங்க.
1: அதே மாதிரி கம்ப ராமாயணத்தினுடைய முத்தாய்ப்பு சென்டென்ஸ்னு இருக்கும் இல்லைங்க சார், எப்படின்னா அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள், அந்த இடத்துல அதே தான் சார் போட்டிருக்கேன் நான். அதே மாதிரி காட்டுக்கு அவர் கிளம்பும் போது சீத்தையும் வரேன்னு சொல்லுவாங்க, அப்போ அவர் மறுத்து சொல்வாரு. அப்போ சீத்தை சொல்லுவாங்க, நின் பிரிவினும் சுடுமோ பெரும் காடு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லின் செல்வன் அப்படின்னு அனுமனை சொல்ற இடம். அதே மாதிரி குகன் பரதனை 1000 ராமரும் ஒப்பரோ அப்படின்னு புகழ்ச்சியாக சொல்லுவார் அந்த இடம். ராமர் விபீஷ்ணன் கிட்ட உன்னோடு இணைந்ததால் 60ஓடு 70ஆனோம் அப்படின்னு சகோதரனாக ஏற்றுக்கிற இடத்துல சொல்லுவார். லக்ஷ்மணர்கிட்ட தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னு சொல்லுவார். கௌசல்யை வந்து பரதன்கிட்ட மன்னர் மன்னவா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வாக்கியங்கள்லாம் அதை அப்படி அப்படியே தான் சார் போட்டிருக்கேன் நான். நான் இதில் எப்படி குறைச்சிருக்கேன்னு நீங்கள் கேட்டீங்க. கம்பராமாயணத்தில் முதல்ல ஓசை பெற்றுயர் பார்க்கடல் உற்றொரு பூசை முற்றவு நக்கபு புக்கென ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்றி காசில் கொற்றத்து ராமன் கதையரோ நொய்தின் நொய்ய சொல் நூற்கலுற்றேன் என வைத வைவின் மராமரம் எழுத்தொலை எய்த எய்தவர்க்கு எய்திய மாக்கதை செய்த செய்தவன் சொல் நின்ற தேயத்தே அப்படின்னு வால்மீகிக்கு ஒரு வாழ்த்து சொல்லியிருப்பார். நான் எழுதினது எப்படின்னாங்க சார், வால்மீகி என்ற ஒரு மாமேதை இயற்றியதை எளியே நாம் கம்ப நின்று எழுதிடவே முனைந்திட்டேன். அது பார்க்கடல் நீரினை பாலென்றெண்ணி நா கொண்டு பருகிட விடையும் பேரவா கொண்ட பூனைக்கு ஒப்பென்றார். வால்மீகி எழுதினதை எழுதத் தொடங்கியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறத நான் இந்த 4 வரியில் எளிமையாக எழுதியிருக்கேங்க சார். அவருடைய கடவுள் வாழ்த்து ரொம்ப பிரசித்தமானது. உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாருங்க சார். நான் புரிஞ்சிட்டு நான் எழுதினது இந்த உரையெல்லாம் வச்சுட்டு தான். ஆக்கல் காத்தல் அழித்தல் என முத்தான தொழில் மூன்றினையும் தப்பாமல் செய்பவராம் தலைவனின் தாழ்

0: அணிகின்றார்.
1: படிச்சுட்டே போகும்போது எதுவுமே விடுபடாத மாதிரி தான் இருக்கு எல்லா கதையும் நீங்க சொல்றீங்க.
0: அகலிகை சாப விமோச்சனம் அப்படின்னு வருங்க சார், அதை நான் கொடுத்துருக்கேங்க சார். அதே நேரம் சாபம் பெற்ற கதை அப்படிங்கிறதுக்கு நிறைய பேராகிராஃப்ல இருந்தது, அதை நான் சிம்பிளா ஒரு லைன்ல கொடுத்துட்டு மூலக்கதைக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து கிளை கதைகளை கொஞ்சம் குறைச்சு அந்த மாதிரி எழுதியிருக்கேங்க சார். வசிஷ்டர் விஸ்வாமித்திரரை பிரம்ம ரிஷி அதாவது அரச மாதவன் அப்படின்னு சொன்னாரு, அதை சொல்றது ஒரு பெரிய போட்டியா அவங்களுக்குள்ள நடக்கும். அதையும் நான் கொஞ்சம் கம்மியா சொல்லிட்டு அந்த அரச மாதவன் அவர் சொன்ன சொல்றேங்க சார், அது நம்ம இந்த கதை போக்குக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கறதுனால. அயோத்தி, மிதிலை, இலங்கை எல்லாத்துடைய நகர வீதி மாடங்கள் கூட கோபுரங்கள்னு அவருடைய வர்ணனைகள் ரொம்ப அருமையா இருக்கும் சார். படிச்சா ரொம்ப நேராகும். அந்த ஒரு காரணத்துக்காக நான் எல்லாமே கொடுத்துருக்கேன், இதுல புரிஞ்சிடும். அதை பார்த்தாலே அந்த நகரத்தினுடைய அழகு புரியும் அப்படிங்கிற அளவு மட்டும் கொடுத்துட்டு நான் மூலக்கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கேங்க சார்.
1: சிறப்புங்க, நல்லது.

0: லக்ஷ்மியின் கம்பராமாயணம் என்ற நூலின் ஆசிரியர் லக்ஷ்மி ரவி அவர்களுடன் தொடர்ந்து இலக்கியம் பேசுவோம். அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில்
1: சூர்பனகை சந்திக்கிற நிகழ்ச்சி இருக்குல்ல, ராமனை பார்த்தோன்னே காதலுற்று அதை வந்து ரொம்ப அழகா எழுதியிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
2: தேவர்க்கும் முனிவர்க்கும் இன்னல்கள் இழைத்த அரக்கற்கரசன் தசமுக ராவணன் வேர் முதல் அருந்திட காரணமானவள் முரம் போல் நகம் கொண்ட அறமற்ற ஓர் அரக்கி. அவள் உடனுரை கடிய காமநோய் கொண்டவள், கொடிதான வனத்திடையே தனியாக வசிப்பவள். சூர்பனகை என்னும் பெயர் தரித்த அவ்வரக்கி ராகவனை குடில் வாயில் பார்த்தவுடன் மலைத்தாள். முகமென்ன தாமரையோ முழுமதியோ வியந்தாள். பற்களின் நிறம்தான் சூரிய ஜோதியோ மயங்கினாள். உதட்டுச் சிவப்பென்ன பவளத்தை நிகர்த்ததுவோ வென கதகதப்புடன் அவனை கவர்ச்சியாய் பார்த்தாள். யானை தும்பிக்கையொப்ப அவன் கைகளுக்கு ஒப்பாகுமா பனைமரமும் பாக்குமரமும்? வில்லெடுத்துப் போரிடும் வீரத் தோள்களுக்கு உவமையாகுமா கல்மலையும் பொன்மலையும்? ஐயனை கண்டதும் அவன் அழகில் கிறங்கினாள். சிவனோ மாலோ காமனோ இந்திரனோ என ஐயுற்று தெளிவடைந்தாள் மானுடன்தான் என. பின் அரக்கியுரு நீக்கிவிட்டு அழகாக வெளிப்பட்டாள். வியப்புடன் வீரனின் எதிர் வந்து நயந்து நின்றவள் முயங்கி பார்த்தாள். நிமிர்ந்து நோக்கினான் நீதி நெறியாளன். அவளோ குனிந்து சிரித்தாள் கனிந்த காமத்தால். அந்நியளாய் அவ்விடம் வந்து அடைந்தவளை அந்தமிலான் வினவினான், யார் நீ அபலை? நான் முகனின் மகன் வயிற்று பெயற்றினான் கன்னி காமவல்லி ராவணனின் பின்னை என்றாள். இதுல ஒரு விளக்கம் கொடுத்துருக்கேங்க சார், சூர்பனகையினுடைய பிறப்பை பற்றி. பிரம்மனின் புதல்வன் புலத்தியர், புலத்தியரின் குமரன் விஸ்வரஸ் என்ற முனிவர். அவருக்கும் சால கடங்கடர் மரபில் பிறந்த அரச குலத்து பெண்ணுக்கும் பிறந்த மகள் சூர்பனகை. ராமன் வினவினான், இமையவர் தலைவன் வானவர்க்கரசனாம் இந்திரனையே இழிநிலை படுத்தி மூவுலகாண்டவன் தசமுக ராவணன். அத்தகு மன்னனின் தங்கை எனில் நீ வனத்திடை தனியே வந்தது எங்கனம்? சீர்மை கெட்ட அரக்கரோடு நான் என்றும் சேர்கிலேன், ஆரிய முனிவரோடு நன்னெறியில் வாழ்கிறேன். ஒரு காரியத்தின் பொருட்டாக இன்று உன்னை காண்பதற்கு இவ்விடமே வந்தேன் என்றாள். கூறுதி பொருத்தமென்றால் வருத்தமில்லை என்ன? காமனவன் என்மேல் விடுக்கும் கூரிய பாணத்தால் காமம் மிக கொண்டுள்ளேன் அதன் பாரத்தால் என்றதும் நாணமில்லா நல்லள் அல்லள் இவளென்றுணர்ந்தான். நீதி நிலையற்ற நிந்தனை அரக்கிதான் தீவினை புரிவதற்கே வந்தனளோ என அறிந்தான். அந்தணர்குடியில் பிறந்த பாவை நீ, நானோ அரசர்குலம் வழக்கத்திற்கு உகந்ததன்று என்றான். எந்தைதான் மறையுணர் அந்தனர் அருந்ததியொத்த தாயோ சால கடங்கடர் அரச குலம் ஆதலின் இசைந்திடுவாய் நீ, காரணம் இதுவே ஆகில் ஏற்றிடுவாய் நீ. சால கடங்கடர் மரபு அது வந்து அரச குலம். நான்மறைகள் நமக்காக வகுத்து வைத்த மணமுறையை மனதார மேற்கொள்வோம். கந்தர்வ கல்யாணம் நிகழ்ந்துவிட்டால் நின் கட்டுக்குள் வந்துவிடும் விண்ணும் மண்ணும். முனிவர்களும் தமையனாரும் நாளும் கொள்ளும் முதிர்பகை முற்றிலும் முறிந்து போகும். விருப்புடு அரக்கர்கள் இணக்கமாயிருப்பர், சுணக்கமின்றி ஏவல்கள் புரிந்தபடி இருப்பர். கொஞ்சலாய் கெஞ்சினாள், அரக்கர்தம் அருளும் பெற்றேன், நின்னை அடைந்திடும் பெரும் பேரும் பெற்றுவிட்டேன். திருநகர் நீங்கியான் வனத்திடை வந்த பின் செய்தவம் பயந்ததென பரிகாசமாய் நகைத்தான். அவ்வமயம் வான் சுடர் ஜோதி வெள்ளம் தளர்நடை பயின்றதைப் போல் வஞ்சிக் குடியாள் மெல்ல வந்தாள். அன்னத்தைப் போல் பொன்னைப் போல் ஒளிர்ந்திடும் இந்த பெண்ணும் தன்னை போல் வந்தனளோ என சூர்பனகை வியந்தாள்.
1: புதுக்கவிதை ஃபார்மட்ல நம்ம சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு எப்படி கொண்டு வந்தீங்க?
2: தமிழுடைய தரமும் தாழ

கூடாது, எளிமையாவும் இருக்கணும், ஒரு ஓசை நயம் இருக்கணும். இது புதுக்கவிதைன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன தெரியுமாங்க சார்? இது வந்து எந்த ஒரு இலக்கண கட்டுப்பாடுக்குள்ளும் அடங்காதது. இது கொஞ்சம் கொஞ்சம் இயல்பு தொடை வர்ற மாதிரி அமைச்சிருக்கேன். அதாவது இறுதி வார்த்தைகள் ஒத்து போகிற மாதிரியும் எழுதியிருக்கேன். அதே மாதிரி எதுகை மோனை ஏற்ற இறக்கம் கொடுத்து கொண்டு வந்திருக்கேங்க சார். இதுக்கு காரணம் இந்த 21ஆம் நூற்றாண்டு மக்கள் அடுத்த தலைமுறையினர் படிக்கணும். ஐம்பெரும் காப்பியம் ஐஞ்சிறு காப்பியம்னு இருக்குங்க சார். இந்த கம்பராமாயணம் இதில் அடங்கலை, ஆனால் இது வந்து மகா காப்பியம்ங்கிற வரிசையில் வருதுங்க சார். இதிகாசம் புராண கதைகளை காப்பது காப்பியம். இப்போ நானும் ஒரு பெருமையோட சொல்லிக்கிறேங்க சார், அந்த அழகை, அந்த தமிழை, அந்த காட்சி அமைப்பை, கதை கருவை புகுத்த நினைக்கிற கருத்துக்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதற்காக நான் எழுதியிருக்கேங்க சார். இது சிறப்புங்க.

0: பாரதியார் கொடுத்த அந்த அஞ்சல் வழி படிப்புக்கு நீங்கள் தான் உரை தயாரிப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கேள்விப்படுறோம். அது எப்படிமா பாரதியார் மேலே அவ்வளோ ஈடுபாடு?
1: பாரதியார் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பிடிக்குங்க சார். எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைஸ் கிடச்சதே பாரதியார் கவிதைகள் தான் சார். அதை நான் படித்து வியக்காத நாள் இல்லைங்க சார். இப்படி ஒரு தமிழ் வார்த்தைக்குள்ள உணர்ச்சிகளை பொதிக்க முடியுமா அப்படிங்கிறத நான் பார்த்து அப்படி வியந்திருக்கேங்க சார். இது 7th 8th படிக்கும் போதுங்க சார். டெய்லி நான் அதை கண்டிப்பாக படிப்பேன். அப்புறமா தான் எனக்கு நான் கவிதை எழுதணுங்கிற ஒரு ஊக்கமும் வந்ததுங்க சார்.
0: பாரதியாரில் உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஏதாவது?
1: அது நிறையா இருக்குங்க சார்.
0: இருந்தாலும்

நான் சொல்றேன் சார், பாப்பா பாடல் எழுதியிருக்காரு, அதுல ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டினில் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படின்னு ஒரு உணர்ச்சிகளை அப்படியே நம்மளுக்கு உள் மனசுல புகுத்துற மாதிரி எழுதியிருக்காரு. அவர் பெண்களுக்காக எவ்வளோ எழுதியிருக்காரு. அதில் வந்து இந்த கும்மியடி தமிழ் நாடு முழுவதும் குலுங்கிட கைக்குட்டி கும்மியடி, அதில் எனக்கு பிடித்த வரினா, ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்றெண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். சார் எப்படி அவர் ஒரு கற்பனை பண்ணியிருக்காருங்க சார். அதனால பாரதியாரோடது ரொம்ப பிடிக்குங்க சார். கடைசியாக அவர் சொன்ன இந்த பாட்டு எல்லா வயதினருக்கும் ஏத்தது, எல்லா காலத்துக்கும் ஏத்த பாட்டு. தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி, மனம் வாடி துன்பமிக உழன்று, பிறர் வாட பல செயல்கள் செய்து, நரை கூடி கிழப்பருவம் எய்தி, கொடுங்கூற்று கிரையன பின் மாயும், பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயா. எல்லாருக்கும் உத்வேகம் கொடுக்கிற ஒரு வரிகள் சார்.

0: புத்தகத்தினுடைய முதல் பக்க அட்டை ரெண்டு பாகமா நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. ரெண்டுலயுமே நீங்களே வரைஞ்சதாமா?
1: எளிய மொழியில் கம்பராமாயணம் தான் இது. அதனால இந்த ஒரு கார்ட்டூன் மாதிரி எளிய முறையில இந்த படத்தை போடணும் அப்படிங்கறது. முதல் பக்க அட்டை நான் போட்டதுங்க சார். 6 காண்டங்கள் இருக்குங்க சார். ஒவ்வொரு காண்டத்தினுடைய முகப்புலையும் ஒரு ஒரு படங்கள் கொடுத்துருக்கேன் நான். அதுல 2-3 படங்கள் நான் வரைஞ்சிருக்கேங்க சார். அதையே ராமர் சீதை இருக்கிற மாதிரியே கோலம் போட்டது என்னுடைய தங்கை மாத்தங்கி ஜெயராமன். அதுக்கப்புறம் இந்த முதல் புத்தகத்துல விளக்க படங்கள் அங்கங்க சில படங்கள் அது கொடுத்தது மாத்தங்கியுடைய பொண்ணுங்க சார். அவங்க பேர் அனன்யான்னு பேர். அவங்க வரைஞ்சு கொடுத்தாங்க. 2வது புத்தகத்துல இருக்கிற விளக்க படங்கள் வந்து என்னுடைய மகள் சௌரபி அவங்க வரைஞ்சு கொடுத்தாங்க சார். இது மாதிரி இதெல்லாம் ஃபேமிலி எல்லாருமா சேர்ந்து பண்ணின ஒரு ப்ராஜெக்ட் தான் சார்.
0: படங்கள் பாத்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைகள் வரைவாங்கல்ல, அதே மாதிரியே இருக்கு. அது பார்க்கவே அட்ராக்ஷன்.
1: ஆமாங்க சார். எளிய வார்த்தைகள் இருக்கிறத இது புரிய வைக்கிற மாதிரி தான் சார் இந்த படமும் நான் வரைஞ்சேன் நான்.
0: அதே போல நீங்க சூர்பனகை பத்தி படிக்கும்போது கூட முக்கியமான வார்த்தைகளை சொல்லிட்டு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறதையும் சொல்றீங்க. இப்படி ஒரு புரியாத எழுத்துக்களுக்கெல்லாம் அர்த்தம் கொடுக்கணும் அப்படிங்கறத எப்படி எடுத்துக்கிட்டீங்க? ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய வேலை.
1: ஆமாங்க சார். கொஞ்சம் நல்லா புரியணும் அப்படிங்கிறதுனால சில வார்த்தைகளுக்கு விளக்கம் கொடுத்தா ஒரு கதை போக்கு நல்ல எளிமையா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அர்த்தத்தோட கொடுத்தேங்க சார்.
0: அதே போல இப்ப இந்த கம்பராமாயணம் வந்து இப்ப ராஜாஜியே வந்து சக்கரவர்த்தி திருமகன் உரையா எழுதியிருக்காரு. யார் யாருடைய உரைகள்லாம் வாசிச்சீங்க, அது எப்படி உங்களுடைய இந்த புத்தகத்தோட செழுமைக்கு உதவியது அப்படின்னு ஏதாவது சொல்ல வேண்டுமா?
1: ராஜாஜியோடது நான் முதல்ல படிச்சிருக்கேங்க சார். ரொம்ப முன்னாடி நான் இப்போ படிக்கல. இது எழுத ஆரம்பிச்சோன்னே படித்தது வாலியுடைய புதுக்கவிதையில் எழுதின புத்தகத்தை படிச்சிருக்கேங்க சார். அவதார புருஷன் எழுதியிருப்பார். வார்த்தை அலங்காரம் வேற மாதிரி இருக்கும் அவரோடது. நான் எழுதினது வந்து கம்பர் எப்படி கொடுத்தாரோ அதே தான் சார். வார்த்தைகளை மட்டும்தான் எளிமைப்படுத்தி மாற்றங்கள் எதுவுமே நான் செய்யலை. கம்பருடைய காட்சி அமைப்பு பாத்திர படைப்பு அதெல்லாம் சில வார்த்தைகளை கூட நான் அதே வார்த்தைகளை போட்டிருக்கேன். அதுக்கு தான் நான் பொருளை பிராக்கெட்டில் கொடுத்துருக்கேங்க சார்.
0: சிறப்புங்கம்மா.

0: அகில இந்திய வானொலியின் அலை வரிசைகளில் இது இலக்கியம் பேசுவோம். நிகழ்ச்சியில் நம்முடன் லக்ஷ்மி ரவி அவர்கள்.
1: அனுமன் வந்து சீதையை அசோகவனத்தில் பார்த்துட்டு திருப்பி இங்கே வந்து ராமன்ட்ட சொல்லணும், அதையும் கூட ரொம்ப அழகாக எழுதியிருக்கீங்க உங்களுடைய கவிதைகளை, அதை நாங்கள் கேட்கலாமா?
2: சார், இதில் முக்கியமான விஷயம், நம்ம வந்து கண்டேன் சீதையை அப்படின்னு அனுமன் சொன்னதாக தான் எனக்கு இந்த புத்தகம் படிக்கிற வரைக்கும் தெரியுங்க சார். வீட்டில் அட்வைஸ் பண்ணும்போது கூட அனுமன் எப்படி கண்டேன் சீதையை அப்படின்னு சீதையை கண்டேன்னு கூட சொல்லலை, கண்டேன் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல சொல்லிட்டு சீதையைன்னு சொன்ன மாதிரி குயிக்காக ஒரு விஷயத்தை இன்னொருத்தங்கள்ட்ட சொல்லும் பொழுது நம்ம விலாவாரியாக நிறையா சொல்லிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க சார். இதை படிக்கும் பொழுது நான் அப்படி மலைச்சு போயிட்டேங்க சார். அவர் வந்து வார்த்தைகளை கூட உபயோகப்படுத்தலைங்க சார். அனுமன் சீதையை பார்த்துட்டு ராமரை வந்து பார்க்கறார். பார்த்துட்டு அவர் வார்த்தையால கூட சொல்லலைங்க சார். இதை நான் என்னுடைய நூல்லேருந்து நான் படிச்சு காமிக்கிறேங்க சார். வந்தடைந்தான் அனுமன், அவன் வீழ்ந்து திருவடியை தொழுதிலன், தையல் இருக்கும் தென்திசை நோக்கி தலையையும் கையையும் உயர்த்தி வணங்கினன். இவ்வளவுதாங்க சார். இப்போ ராமருக்கு விஷயம் தெரிஞ்சாகணும், சீதை எப்படி இருக்காங்கிற செய்தியை நம்ம சொல்லணும். அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, தையல் இருக்கும் தென்திசை நோக்கி தலையை உயர்த்துறாரு, கையை உயர்த்தி வணங்குறாரு. சார், இது எவ்வளோ அழகாக அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணுங்க சார். வணங்குற அந்த செயல்லிருந்து தின்திரல் அவன் செயல் கண்ட ராமனும் நன்னிலையில் உள்ளாள் நங்கை இவன் கண்டு வந்ததும் உண்டு அவள் கற்பு நெறியும் நன்று என ஊகித்தான். அதுக்கப்புறம் சொல்கிறாருங்க சார், கண்டனன் சீதையை கற்பினுக்கு அணியை கண்களால். இது ரொம்ப அழகான காட்சிங் சார்.
1: ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க மேம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு 7வது 8வது படிக்கக்கூடிய குழந்தைகளே படித்திட முடியும்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த லக்ஷ்மியின் புதுக்கவிதையில் ராமாயணம். இது தாண்டி இப்போ வேற என்ன பணிகள்லாம் செய்துட்டு வரீங்க?
2: நான் வந்து 2 யூடியூப் சேனல், ஆமாம், லக்ஷ்மி ரவி கவிதைகள் அப்படின்னு ஒரு சேனல், அதில் இதே ராமாயணத்தை நான் அப்படியே வாசித்து கொடுக்குறேங்க சார். அதுக்கப்புறம் நாங்கள் ராமேஸ்வரம் போயிருந்தோங்க சார். அங்கே வந்து தான் அவர் சேத்து பாலம் கட்டின இடம், அப்புறம் விபீஷணன் வந்து ராமர்கிட்ட சரணாகதி அடைந்த இடம், இந்த கோவில்களெல்லாம் பார்த்த உடனே நான் அந்த கோவில்களை பற்றின விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்கேங்க சார். அது மாதிரி அப்புறம் சீர்காழி கோவில், அது மாதிரி கோவில்களாக கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பித்தேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் சார், சரி இது ஒரு தனி சேனலாகவே போடலாம், கவிதைகளில் வேண்டான்னு சொல்லிட்டு லக்ஷ்மி ரவி ஜேர்னிஸ் அப்படின்னு ஒன்று போட்டு நான் போகிற கோவில்கள் அங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கேங்க சார். இப்போது 2 சேனலில் கொடுக்குறேங்க சார்.

0: ஆமா, இந்த கம்பராமாயணத்தையே சுருக்கமா நேயர்களுக்காக பாடி காமிக்க முடியுமா?
1: கண்டிப்பாங்க சார். சார், முதல்ல பாலகாண்டம் சார். இது மண்ணில் தோன்றிய திருமால் ராம், தேவர்கள் காத்திட உதித்தவன் ராம், அசுரரை வதைத்திட புறப்பட்ட ராம், தசரதன் புதல்வனாய் பிறந்தவன் ராம், ஆதிசேடன் தம்பி இலக்குவராம், பரதனும் சத்ருக்னனும் சங்கு சக்கர ராம்,

கோக்கியராம் உரு பெற்ற அகலிகை வாழ்த்தினராம் கௌதம முனியிடம் சேர்ப்பித்தராம் மிதிலா நகருக்குள் நுழைந்தனராம் அநேக மக்களும் பிரமித்தனராம்.

பரசுராமன் கர்வம் தணித்தவன் ராம், ராம ராம வெற்றி நாயகன் ராம், ராம ராம வெற்றி சீதாராம். இந்த மாதிரி பாலகாண்டம் பாடினேன் சார். அயோத்தியா காண்டம், ஆரண்யா காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம் எல்லாத்துக்கும் தனித்தனியா பாடல்கள் எழுதியிருக்கேன். நான் இப்போ யுத்தகாண்டம் பகுதி பாடி காமிக்கிறேங்க சார். ராவணன் இருப்பிடம் தெரிந்த பின்ரா

0: சிறப்புங்கம்மா. ராம் ராம்னு முடிகிற மாதிரி இயைபு தொடையில் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக எழுதியிருக்கீங்க. ஆமாம், நீங்கள் கம்பர் கம்பராமாயணம் குறித்து ஒரு கவிதை எழுதியிருக்கிறதாக கேள்விப்பட்டிருக்கோம்.
1: சொல்கிறேங்க சார். கம்பன் வார்த்தைகளை அள்ளி தெளிக்கவில்லை, வைரங்களாய் பொறுக்கி பதித்துள்ளான். அவ்வைரங்கள் ஒவ்வொன்றும் உறவின் பிணைப்பை உணர்த்தி உயர்த்தும், நட்பின் சிறப்பை உறக்க உரைக்கும், வாக்கினை காத்தலே உயர்வெனப் பறையும், அறம் வென்று பாவம் தோற்பது உலகோர்க்கு புரியும், அன்பும் பண்பும் அலையாய் தவழும், நட்பும் நேசமும் நல்லிசையாய் இழையும், காதலும் ஊடலும் கற்கண்டாய் இனிக்கும், கடமையும் பொறுமையும் கற்பூரமாய் மணக்கும், வீரமும் விவேகமும் அருவியாய் கொட்டும், போரும் சண்டையும் இடி என முழங்கும். கம்பராமாயணம் இது வெறும் கவிதை பாட்டல்ல, வாழ்க்கை பயணத்தில் தடமாறி தடுமாறுபவர்களுக்கு தடம் காட்டும் ஒரு திசை காட்டி, வேகம் எடுத்து ஓடுபவர்க்கு தாகம் தீர்த்திடும் ஒரு நீர்த்தொட்டி, இளைய தலைமுறை இளைப்பார களைப்பு களைந்திடும் ஓர் நிழற்குடை, இருள் விலகி விடிந்திடும் என பொருள் விளக்கும் நம்பிக்கை விதை. இதிகாச புராணங்களை காப்பது காப்பியம், அவ்வரிசையில் இக்காவியம் மகா காப்பியம். ஆம், கம்பராமாயணம் ஒரு மகா காப்பியம்.
0: சிறப்புங்கம்மா. லட்சுமியின் கம்பராமாயணம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பராமாயணத்தை புதுக்கவிதை வடிவில் இரண்டு தொகுதிகளாக கொண்டு வந்திருக்கீங்க. அது குறித்து உங்களது இலக்கிய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் அம்மாவுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறோம். மிக்க நன்றிங்கம்மா.
1: ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார்.
2: அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் இதுவரை நம்முடன் பயணித்தவர் லக்ஷ்மியின் கம்பராமாயணம் என்ற நூலின் ஆசிரியர் லக்ஷ்மி ரவி அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தனலட்சுமி மயில்வாகனன். அமைப்பு கு அடைக்கலராஜ். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: டெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
1: ஓ ரெண்டு ரெண்டு ரெண்டு நாலு, காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 12:10 இசைமேடை, கோட்டூர் ராஜரத்தினம் மற்றும் ராதே நாதஸ்வர இசை நிகழ்ச்சி. 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சலாக. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். ஒன்று 10 எண்ணியூர் தோழி சென்னை அஞ்சலாக கேட்கலாம். தேன்கூடு பற்றிய தொகுப்பு நிகழ்ச்சி. பெயர் சொல்லும் கதை வழங்குபவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள். தொடர்ந்து எழுத்தின் இசை வழங்குபவர் கவிஞர் ரேவா அவர்கள். தொடர்ந்து நலமாய் வளமாய் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள் கொடுக்கும் நேர்முகம். நேர்முகத்தை தொடர்ந்து கதை அரங்கம் வழங்குபவர் வி துர்கா ரமேஷ் அவர்கள். தொகுப்பு எம் விஜயகாந்த் அவர்கள். அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி. 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம். 1:55 பாரதியார் பாடல் கண்ணன் என தொடங்கும் பாடல். பாடியவர் பி உன்னிகிருஷ்ணன். பிற்பகல் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 2:15 மதுரத்தென்றல், 2:35 சேர்ந்திசை பாடப்பயிற்சி, 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். பிற்பகல் 3:00 பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. ஐந்து 5:30 குரளமுதம், குரளமுதத்தை தொடர்ந்து 5:30 மதுரத்தென்றல், 6:00 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10 ஒருபட பாடல்கள் வசீகரா திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரத்தென்றல், 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். எழுதியவர் என் முருகேசன் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும். வாழையில் மதிப்பு கூட்டும் பொருட்கள் தயாரிக்கும் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரீத்தி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை மற்றும் விடைபெறுமுன் ஆகியன. 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:05 மதுரத்தென்றல், 8:30 அறிவியல் வெள்ளி, இயற்கை சங்கிலியல் விலங்குகள் உரையின் நிறைவு பகுதியை விளக்குகிறார் எம் கமலேஷ் அவர்கள். 8:45 மதுரத்தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 9:15 செய்திச்சுடர் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 9:30 அரங்கிசை, பிரசன்ன வெங்கடராமன் அவர்களின் பாட்டு, வி எல் குமார் அவர்களின் வயலின், பாலக்காடு ஹரிநாராயணன் அவர்களின் மிருதங்கம். பத்து 10:45 நட்சத்திர கீதங்கள் ரவி

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:10.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் கோட்டூர் ராஜரத்தினம் அவர்களின் நாதஸ்வர இசை கேட்கலாம். முதலாவதாக துளசி தல முளச்சே என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை மாயா மாளவ கௌளை ராகம் ரூபக தாளம்.

0: தொடர்வது செய்திகள்.
1: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழகம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் தலா இரண்டு சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் தமிழகத்தில் தாவேக்காவும் மேற்குவங்கத்தில் பிஜேபியும் முன்னிலை வகிக்கின்றன. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. பிரதேச ராணுவப் படையினர் வலிமையான சுயசார்பு இந்தியாவை உருவாக்க பங்களித்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சிங்கப்பூர் சென்றுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா எமலப்பள்ளி மொராக்கோவின் எல் ஜார்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த் வெற்றி பெற்றுள்ளார். இவர் தமக்கு அடுத்தபடியாக வந்த காங்கிரஸ் வேட்பாளர் திரு விநாயகத்தை 8482 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். திரு அசோக் ஆனந்த் 13358 வாக்குகளையும் திரு விநாயகம் 4876 வாக்குகளையும் பெற்றனர். தமிழகத்தில் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குகளும் எண்ணப்பட்டு வருகின்றன. இந்த இரண்டு தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர்கள் முன்னிலை பெற்றுள்ளனர். மதுராந்தகம் தொகுதியில் 7வது சுற்று முடிவில் தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் திருமதி மரகதம் குமரவேல் தமக்கு அடுத்தபடியாக வந்த திமுக வேட்பாளர் திரு பரந்தாமனை விட 8792 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். தாராபுரம் தொகுதியில் 12வது சுற்று முடிவில் தாவேக்கா வேட்பாளர் திருமதி சத்யபாமா தமக்கு அடுத்தபடியாக வந்த அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி பானுமதியை விட 6420 வாக்குகள் முன்னிலை பெற்றுள்ளார். அசாம் மாநிலம் நகோன் மக்களவைத் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் திரு தேவசிஷ் சர்மா தமக்கு அடுத்தபடியாக வந்த திரு முகமது ஃபக்ருதீன் அஜ்மலை விட கூடுதலான வாக்குகளை பெற்று வெற்றி பெறும் தருவாயில் உள்ளார். மேற்குவங்க மாநிலம் நந்திகிராம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் 7வது சுற்றில் பிஜேபி வேட்பாளர் திருமதி ஹசிராணி ரத் 59540 வாக்குகள் முன்னிலை பெற்றுள்ளார். ரெஜிநகர் தொகுதியில் 5வது சுற்று முடிவில் பிஜேபி வேட்பாளர் திரு சங்கரவ் சர்க்கார் 34501 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். பிரதேச ராணுவப் படையின் நிறுவன நாளையொட்டி பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அப்படையினர் மற்றும் குடும்பத்தினருக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அனைத்து தரப்பு மக்களும் நாட்டிற்கு ராணுவ சேவையை உறுதிப்பாட்டுடன் அளிப்பதற்கு பிரதேச ராணுவம் வாய்ப்பளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் எல்லைப்பகுதிகள் பாதுகாப்பு, பேரிடர் நிவாரணப் பணிகள் உள்ளிட்டவற்றில் இப்படையினரின் பங்கு மகத்தானது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அர்ப்பணிப்பு உணர்வோடு நாட்டு மக்களுக்கு தன்னலமற்ற சேவையை அளிக்கும் வீரர்களாக பிரதேச ராணுவத்தினர் செயல்படுவதாகவும் அவர்களின் சேவைக்கு தாம் தலைவணங்குவதாகவும் கூறியுள்ளார். மதிப்புமிக்க பிரதேச ராணுவப் படையினரின் பங்களிப்பு வலிமையான சுயசார்பு இந்தியாவை உருவாக்கிடும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 3 அரசுமுறை பயணமாக இன்று காலை சிங்கப்பூர் சென்றடைந்தார். சாங்கி சர்வதேச விமான நிலையத்தில் அங்குள்ள இந்திய தூதர் திரு ஷில்பாக் ஆம்புலே அவரை வரவேற்றார். இந்த பயணத்தின்போது சிங்கப்பூர் அதிபர் திரு தர்மன் சண்முகநாதன், பிரதமர் திரு லாரன்ஸ் வாங் மற்றும் அந்நாட்டு தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் பேச்சு நடத்தவுள்ளார். வர்த்தகம், முதலீடு, மின்னணு, டிஜிட்டல் நிதி, செமிகண்டக்டர், தயாரிப்பு தொழில் மற்றும் திறன் மேம்பாடு உள்ளிட்டவற்றில் சிங்கப்பூருடன் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து திருமதி நிர்மலா சீதாராமன் பல்வேறு கட்ட பேச்சுக்களை நடத்தவுள்ளார். இந்தியாவில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து சர்வதேச முதலீட்டாளர்கள் மற்றும் தொழிலதிபர்களையும் சந்தித்து அவர் பேச்சு நடத்துகிறார். இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அந்நிய நேரடி முதலீட்டில் சிங்கப்பூர் முக்கிய பங்காற்றுகிறது. கடந்த 26 $194.68 மில்லியன் அளவுக்கு அந்நாட்டிலிருந்து நேரடி அந்நிய முதலீடுகளை இந்தியா பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. உலக அஞ்சல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அஞ்சல் சேவை மக்கள் சேவை என்று குறிப்பிட்டுள்ளார். இந்நாளையொட்டி அஞ்சல் துறை பணியாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள அவர், தற்போதைய டிஜிட்டல் தகவல் தொடர்பு காலகட்டத்தில் இந்திய அஞ்சல் துறையும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை பின்பற்றி மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற பாடுபட்டு வருவதாக கூறியுள்ளார். இந்திய அஞ்சல் துறை நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து லாப நோக்கின்றி பணியாற்றும் என்றும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை

0: வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது சிறு குறு தொழில்துறை வளர்ச்சிக்கான நிதியம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது. திரிபுரா மாநிலத்தில் உள்ள முன்னேற்றத்தை நாடும் மாவட்டங்கள் மற்றும் துடிப்பான கிராமங்கள்.
2: நிதி ஆயோக்கின் முன்னேற்றத்தை நாடும் மாவட்டங்கள் திட்டத்தின் கீழ் திரிபுரா மாநிலத்தின் தொலைதூர மாவட்டமான தலாய் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சி திட்டங்களால் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. தாய்சேய் நலன், ஆரம்ப கல்வி, நுண்ணீர் பாசன திட்டங்கள், கிராமப்புற சாலை கட்டமைப்பு போன்றவற்றில் இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டு வளர்ச்சிப் பணிகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டன. சமூக பொருளாதார ரீதியாக இம்மாவட்டத்தை உயர்நிலைக்கு கொண்டு வருவதற்கு இந்த திட்டம் பெரிதும் உதவியுள்ளது. தேசிய அளவில் விரைந்து வளர்ச்சி பெறும் மாவட்டங்கள் பட்டியலில் திரிபுரா மாநிலத்தில் உள்ள மாவட்டங்களும் இணைந்துள்ளன. இம்மாநிலத்தில் பங்களாதேஷை ஒட்டி அமைந்துள்ள ஊரகப் பகுதிகள் துடிப்பான கிராமங்கள் திட்டத்தின் கீழ் சமூக பொருளாதார ரீதியாக பெரிய மாற்றங்களை பெற்றுள்ளன. இந்த கிராமங்கள் சுயசார்பு நிலையை எட்டுவதற்கு இந்த திட்டம் பேருதவியாக அமைந்துள்ளது. இந்த கிராமங்களில் இணையதள கட்டமைப்பு, தரமான சாலைகள், அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு, சூரிய மின்சக்தி போன்ற பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. கிராமப்புற உள்கட்டமைப்பு நீண்டகால வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளன. உள்ளூர் கைத்தறி, சுற்றுச்சூழலுக்கு உகந்த சுற்றுலா, கைவினைப் பொருட்கள் உற்பத்தி போன்றவற்றின் மூலம் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளது என்பதை உறுதியாக கூறலாம்.
1: நடைபாதை வியாபாரிகளின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. தமிழகத்தின் நாமக்கல் மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் ஏராளமான வியாபாரிகள் பயனடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நாமக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் பிரதம மந்திரியின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற சிறப்பு முகாம்கள் மாநகராட்சி அலுவலகத்தில் நடத்தப்பட்டு வருகிறது. சாலையோரம் வியாபாரம் செய்யும் காய்கறி, பழம், பூ, உணவு மற்றும் சிறு தொழில் வியாபாரிகள் அனைவரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. PM ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் முதல் தவணையாக ரூபாய் 15,000, இரண்டாம் தவணையாக ரூபாய் 25,000, மூன்றாம் தவணையாக ரூபாய் 50,000 வரை கடனுதவி வழங்கப்படுகிறது. மேலும் வியாபாரிகளுக்கான கிரெடிட் கார்டுக்கும் இந்த முகாமில் விண்ணப்பிக்கலாம். முறையாக கடனை திருப்பிச் செலுத்தும் வியாபாரிகளுக்கு 7% வட்டி மானியம் வழங்கப்படுகிறது. முகாமிற்கு வரும் சாலையோர வியாபாரிகள் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், ஆதார் அட்டை, பான் அட்டை, வங்கிக் கணக்கு புத்தகம், குடும்ப அட்டை, UPI ஐடி அல்லது QR கோட் ஆகியவற்றுடன் வர வேண்டும். தேவையான ஆவணங்களுடன் முகாமிற்கு வந்து கடனுதவி மற்றும் கிரெடிட் கார்டு வசதியை பெற்று பயன்பெறுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பிரதம மந்திரியின் ஸ்வநிதி திட்டத்தின் மூலம் பயன்பெற்று சிறு தொழிலை மேலும் வளர்த்துக் கொள்ளுமாறு நாமக்கல் மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிருந்து எஸ் கண்ணன்.
1: அமெரிக்க தொழில்துறை முன்னோடிகளுக்கு அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் விருது வழங்கி கௌரவித்துள்ளார். புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டதற்காக வழங்கப்படும் இந்த விருதை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் திரு எலான் மஸ்க், இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவரான மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி திரு சத்ய நாதல்லா உள்ளிட்ட 6 பேர் பெற்றுக்கொண்டனர். லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா அமலப்பள்ளி மொரோக்கோவின் எல்ஜாரி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஹினா ஜப்பானின் யூகி நெய்டோ இணையை வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மீச்சிக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன் வரை 46.4 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 253 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் தலா 2 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் தமிழகத்தில் தாவேகாவும் மேற்குவங்கத்தில் BJPயும் முன்னிலை வகிக்கின்றன. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் அகில இந்திய NR காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. பிரதேச ராணுவப் படையினர் வலிமையான சுயசார்பு

0: இந்தியாவை உருவாக்க பங்களித்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சிங்கப்பூர் சென்றுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா அமலப்பள்ளி மொராக்காவின் எல் ஜார்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: வானிலை அறிக்கை. தமிழ்நாடு கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. விரிவான வானிலை அறிக்கை 2:55. இனி மெலிசை பாடல்கள் கேட்போம். 800 SP தனபால் இயற்றி, எல் கிருஷ்ணன் இசையமைத்து, லதா ராஜு பாடியுள்ள பாடல்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
2: தொடர்வது திரை இசை பாடல்.

0: என்னன்னே மணி என்னாச்சு? இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா? இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
1: அதுக்கு என்னமா பண்றது?
0: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
1: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்ப அலை வீச போகுது. ஒண்ணு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
0: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
1: அதுக்கு
0: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கன்னு நடணும்.
1: சூப்பர் தங்கச்சி.
2: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, மதுரை.

இன்னைக்கு எந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்னா வேதாரண்யத்துக்கு தான் போகிறோம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் இந்த வேதாரண்யம் இருக்குது. அப்போ வேதம் ஆரண்யம் இரண்டு சொற்களினுடைய கூட்டு கலவை தான் இந்த ஊரினுடைய பெயர் வேதாரண்யம் என்று சொல்லப்படுகிறது. இரண்டுமே வடமொழி சொல்லாக நாம் பார்க்கிறோம். வேதம் என்றால் மறை என்று பொருள், நான்கு மறை என்று சொல்லுவோம். ஆரண்யம் என்றால் காடு என்று பொருள். அப்படி மறை என்பதுதான் வேதம் என்றும் ஆரண்யம் காடு என்று சொல்லும் பொழுது வேதாரண்யத்திற்கு மறைக்காடு என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது சமஸ்கிருத அதாவது வடமொழி சொல்லின் இணைப்பாக இருந்திருக்கிறதை தமிழ்படுத்தும் பொழுது மறைக்காடு என்றே சொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது தேவாரம் பாடல் பெற்ற தலம் என்பதனால் திரு என்ற அடைமொழியோடு சேர்ந்து திருமறைக்காடு என்றே அழைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகான காலகட்டங்களில் எப்படி வேறு ஒரு பொருளை தரும் ஊராக மாற்றமானது என்று நாம் பார்க்கும் பொழுது அது ஒரு பக்கம் வேதத்தின் சார்பாக அந்த ஊர் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றாலும் இன்னொரு பக்கம் இயற்கையின் அடிப்படையிலும் அங்கு வாழும் விலங்குகளின் அடிப்படையிலும் பண்டை தமிழர்கள் ஊர் பெயர்களை சூட்டி மகிழ்ந்திருக்கிறார்கள் என்றதின் அடிப்படையில் இந்த ஊரில் காடு செழித்து வளர்ந்திருக்கிறதால் இங்கே மான்கள் அதிகமாக உலவிய நிலப்பகுதியாக பார்க்கும் பொழுது மான்கள் நிறைந்த காடு என்பதனால் இது மறைக்காடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மறை என்றால் மான் என்று பொருள். அப்படி மான்கள் நிறைந்த காட்டுப்பகுதி என்பதனால் இது மறைக்காடு என்பதுதான் திருமறைக்காடு என்று பெயர் வந்ததற்காக இருவேறு பொருளில் சொல்லப்பட்டாலும் வேதாரண்யம் என்பது மறைக்காடு என்று சொல்லப்படும் ஒரு ஊராக நாம் பார்க்கிறோம். அது மட்டும் அல்லாமல் வேதாரண்யம் விளக்கு அழகு என்று ஒரு வழக்கு சொல் உருவாகியிருக்கிறது. அது என்ன விளக்கழகு? வேதாரண்யம் விளக்கழகுன்னு ஏன் சொல்லப்படுகிறது அப்படின்னா, திருவிழா காலங்களிலும் மற்ற நாட்களிலும், மற்ற நாட்கள்னா ஏதாவது ஒரு நல்ல நாள் பொழுதுகளில் தீபங்கள் எல்லாம் ஏற்றப்படும் பொழுது அவை நட்சத்திர மண்டலங்களாக ஜொலிக்குமாம், அப்படி காட்சியளிக்குமாம். அதனால் அதற்கு வேதாரண்யம் விளக்கு அழகு என்று வழக்கு சொல் உருவாயிருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். இங்கே கிபி 7ஆம் நூற்றாண்டில் ஏற்கனவே சொன்னது போல திருஞான சம்பந்தர் இங்கே திருப்பதிகத்தை பாடியிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னொன்று வேதாரண்யத்திற்கு என்ன சிறப்பு அப்படின்னா, உப்பு விளைவித்தல் தமிழ்நாட்டில் அதிகமாக விளைவித்த ஒரு இடமாக வேதாரண்யத்தை பார்க்கிறோம். ஒரு பக்கம் மகாத்மா காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகம் தண்டியில் நடத்தினர் தண்டி யாத்திரை, இங்கே ராஜகோபாலாச்சாரியார் வேதாரண்யத்தில் தமிழ்நாட்டில் உப்புக்கு எதிராக போராட்டம் வலுத்ததையும் நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். அப்படி உப்பு அதிகமாக விளைவித்த ஒரு ஊர் தான் இந்த வேதாரண்யம். திருத்துறைப்பூண்டி, தம்பிக்கோட்டை, அதிராமப்பட்டினம், காட்டுமாவடி, நெய்தவாசல், தரங்கம்பாடி, நாகப்பட்டினம் ஆகிய இடங்களிலெல்லாம் உப்பளங்கள் அதிகமாக இருக்கிறதை நாம் காணலாம். தமிழகத்தின் மிகப்பெரிய உப்பளம் இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த உப்பளக்காடு. அதுதான் வேதாரண்யம் மறைக்காடு. வேதாரண்யத்தில் 30 மைல் நீளமும் 5 மைல் அகலமும் கொண்ட மிக நீண்ட உப்பளங்கள் இங்கு இருந்திருக்கிறது. இங்கே ஆண்டுதோறும் 20 லட்சம் டன் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது என்ற தகவலும் நிறைய வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். இது உப்பு உற்பத்திக்கு பெயர் பெற்ற ஒரு ஊராக வேதாரண்யம் இருந்திருக்கிறது என்பது பார்க்கும் பொழுது உப்பளமும் காடும் நெய்தலும் முல்லை நிலமும் இணைந்த ஒரு ஊராக இங்கு இருந்திருக்கிறது. கோடியக்கரையும் பிரமிடுகளைப் போல பிரமிக்கச் செய்பவை உப்பு குவியலாக உப்பு உற்பத்தி பற்றி மிகவும் பெருமையாக பேசப்படும் ஒரு ஊர்தான் இந்த வேதாரண்யம். அதைப்போல திருமறைக்காடுதான் நல்ல தமிழில் சொல்லப்பட்ட ஒரு ஊர்தான் வடமொழியில் வேதாரண்யம் என்று சொல்லப்படுகிறது. இது இயற்கையின் அடிப்படையிலும் வரலாற்றின் அடிப்படையிலும் பெயர் பெற்ற ஒரு ஊராக திகழ்கிறது இந்த வேதாரண்யம்.

0: எழுத்தின் இசை பகுதியில் கவிதை வழங்குகிறார் கவிஞர் ரேவா அவர்கள்.
1: கவிதையின் தலைப்பு: நம்பும் நிலத்தின் வெயில் உரு மன்னிக்க முடியாத இடமாகிறது மௌனம். எங்கிருந்தோ கிளம்புகிற பாதையில் காடு முளைக்கிறது. காத்திருப்பதாய் சொன்ன கணத்திலிருந்து அடர்ந்து பெருகுகிற சம்பவங்கள் அணுதினமும் பிரசவிக்கிற விடியலின் குரலில் குளிர் சூரியன். வெயிலிலும் நிலவுக்கு அருகில் இருந்தோம். கண்டு கொள்ளப்படாத இடம் கால சுழற்சியில் கண்ணாடியாகும் என்ற வார்த்தை பிரதிபலிக்கிறது. இட வள வித்தியாசத்தில் ஒப்படைத்த பின் ஒப்பனையற்றது இலகுவாகிறது. இரகசியங்களின் முதுகெலும்பில் ஏறி இறங்குவதற்கு கவனிக்க முடியாதபடி புறமுதுகில் பயணம். கை காட்டி நிற்கச் சொல்லும் இடத்தில் கலன்று விழுகிறது இதுவரை கண் பார்த்தது. மிச்சமின்றி வடிந்து விடுகிற வியர்வைக்கு பதிலாய் நின்று கொள்ள ஒரு வார்த்தை கூட இல்லை. குளிர் சூரியன் சுட்டரிக்கிறது மௌனத்தின் காட்டை, பிரதி பளிக்கிறது. நம்பும் நிலத்தின் வெயில் உரு இந்த கவிதைக்குள்ள ஒரு மனதை நான் நம்பும் போது அது என்கிட்ட என்ன மாதிரியான வெளிச்சங்களை கையில் வச்சிருக்கிறது தான் இந்த கவிதைக்குள்ள சொல்லியிருக்கிறேன். அதே வெயில் எனக்கு ஒவ்வாமையா ஏற்படுத்துகிற இடமும் எங்கே நிகழ்ந்ததை இந்த கவிதைக்குள்ள நம்மளால் பார்க்க முடியும்.

0: நலமாய் வளமாய். வழங்குபவர் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள்.
1: வணக்கம், வணக்கம், வணக்கம். நம்ம ஒரே இடத்துல நின்னாலும் உட்கார்ந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட தசைகள்லாம் விரைப்பாயிடும். விரைப்பாக ஆச்சுன்னா அங்கங்கே நம்மளுக்கு வலி வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த வலி எதனால் வருது அப்படின்னா, நம்மளுக்கு அந்த ரத்த ஓட்டம் சரியாக இல்லாததுனால அங்கங்கே வந்து வலி வர தொடங்கும். ஜாயிண்ட் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு வலியாக நம்மளுக்கு வந்து வர தொடங்கும். இதுக்கு நம்ம என்னங்க பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, நீங்கள் பிராணாயாமம் பண்ணுறது கூட சின்ன சின்ன எக்ஸசைசஸ் ஆசனாசும் செய்யணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போகிறேன். நீங்களாம் ரெடியாக இருக்கிற இடத்துலையே நின்றுக்கோங்க. நின்றுட்டு உங்கள் காலை வந்து கிட்டக்கு வச்சுக்கோங்க. ரொம்ப கிட்ட வேண்டாம், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்தால் பரவாயில்ல. ரெண்டு காலுக்கு நடுவில் கொஞ்சம் கேப் இருந்தால் பரவாயில்ல. இப்போ நல்லா உங்களோட கையை நல்லா மேலே எடுத்துகிட்டு போய் நீட்டிட்டு முதுகை நல்லா புஷ் பண்ணி, உங்கள் இடுப்பை புஷ் பண்ணி உங்களை கை விரல்களால் உங்கள் கால் விரல்களை தொட போகிறீங்க. ஸோ ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணி உங்களோட கை விரல்களால் உங்கள் கால் விரல்களை தொட போகிறீங்க. சில பேரால் தொட முடியும், சில பேரால் தொட முடியாது. நீங்கள் தொட முடிஞ்சாலும் சரி, தொட முடியாட்டியும் சரி, நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு உடலில் எங்கெங்கே வந்து ஸ்ட்ரெச் ஆகுது அப்படின்றத நோட்டீஸ் பண்ணுங்கள். எங்கெங்கெல்லாம் உங்களோட மசில் வந்து விரிவடையுது, அதனால ஒரு பெயின் வரும், அது பரவாயில்லங்க, நல்ல பெயின் தான், அதை பற்றி நீங்கள் வரி பண்ண வேண்டாம், ஓகேங்களா? அண்ட் சில இடத்துல வந்து இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும், உங்களால் பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் ரெண்டு தடவை பண்ணி பாருங்கள். கை நல்லா மேலே எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா இடுப்பை தள்ளி கீழே பெண்ட் பண்ண போகிறீங்க. உங்கள் கை விரல்களால் உங்கள் கால் விரல்களை தொட போகிறீங்க. பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் அந்த இருக்கும் இருக்குன்றதை கவனிங்க. அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெச் பெயின் விரியறதுனால வர வலி எங்கெங்கன்றதை நீங்கள் கவனிங்க. இப்போது நான் சொல்கிற இடத்துலலாம் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெச் பெயின் இல்லை ஸ்டிஃப்னஸ் இருந்ததான்னு நீங்களே யோசித்து பார்க்க போகிறீங்க. முதல் இடம் உங்களோட இடுப்பு, இடுப்பு தசைகள். அடுத்தது உங்களோட தொடை, தொடை முன்னாடி பின்னாடி தொடை தசைகள், ஹாம்ஸ்ட்ரிங் மசில்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அடுத்தது உங்களோட காஃப் மசில்ஸ். அடுத்தது உங்களோட ஆங்கிள், கணுக்கால் சுற்றி இருக்கிற தசைகள். ஸோ இந்த இடத்துலலாம் உங்களுக்கு எதர் அந்த ஸ்ட்ரெச்

பெயின் வந்திருக்கலாம், இல்லைனா ஸ்டிஃப்னஸ் இருக்கலாம். ஸோ இதனால தான் முழுசாக உங்களால் கீழே குனிய முடியாமல் இருக்கும், உங்களால் காலை தொட முடியாமல் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் இருக்கிற இடத்துல பக்கத்தில் வால் இருந்ததுன்னா இந்த செவரை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு சேர் இருந்தாலும் கூட இந்த சேர் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து அந்த செவரை பார்த்து நிற்கணும், 2 feet டிஸ்டன்ஸில் நின்றுக்கோங்க. வால்லேருந்து செவரை பார்த்த மாதிரி நிற்கணும், அதே மாதிரி சேரை பார்த்த மாதிரி நில்லுங்க. உங்கள் கையை நல்லா மேலே எடுத்துகிட்டு போயிட்டு இடுப்பை வந்து நல்லா பின்னாடி தள்ள போகிறீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் இடுப்பை தள்ளணும் அப்படின்னா, இடுப்புக்கு பின்னாடி ஒரு 10 kg வெயிட் இருந்ததுன்னா அதை உங்கள் இடுப்புனால் மாத்திரம் தள்ளணும் அப்படின்னு சொன்னால், எந்த விதமான ஃபோர்ஸ் கொடுப்பீங்களோ அவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து நீங்கள் உங்கள் இடுப்பை தள்ள போகிறீங்க. கை எடுத்து அந்த செவரில் வச்சுட்டு இடுப்பை நல்லா தள்ள போகிறீங்க. இப்போ உங்கள் உடம்பை பார்த்தீங்க அப்படின்னா 7 shape, 7 அந்த நம்பர் இருக்கு இல்லையா, அந்த ஷேப்பில் இருக்கும். ப்ராப்பர் கைடன்ஸோடு கற்றுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் பெட்டர். இப்போ நீங்கள் இதை பண்ணும்போது உங்களோட முதுகெலும்பு சுற்றி இருக்கிற எல்லா தசைகளும் நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும், நல்லா விரிவடையும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட முதுகெலும்புக்கு இரத்த ஓட்டம் நல்லா அதிகரிக்கும். சக்ராஸ் அப்படின்னு யோகாவில் சொல்லுவாங்க, அந்த சக்ராஸ் எல்லாமே வந்து உங்கள் முதுகெலும்பில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த சக்ராஸ்க்கு ரத்த ஓட்டம் சரியாக இல்லை அப்படின்னா ஒரு சக்ராக்கு வந்து ஒரு ஆர்கன்ஸ் வந்து அசோசியேட் ஆகிருக்கும், அந்த ஆர்கன்ஸ்க்கு போக வேண்டிய ரத்த ஓட்டம் சரியாக இருக்காது. ஆர்கன்ஸ்க்கு வந்து ரத்த ஓட்டம் சரியாக இல்லை அப்படின்னா அந்த ஆர்கன் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணாது. அதனால் நம்ம முதுகெலும்பை எப்போவுமே வந்து நேராக வைக்கணும். ஸோ இந்த சின்ன எக்ஸசைஸ் நான் இப்போ சொல்லி கொடுத்தேன் இல்லையா, கையை நல்லா மேலே எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா உங்களை இடுப்பை புஷ் பண்ணி அந்த செவரில் கை வச்சு நல்லா உங்கள் இடுப்பை புஷ் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணுற எக்ஸசைஸ் வந்து ஃப்ளெக்சிபிள் ஆக்கி உங்கள் முதுகெலும்பை ஸ்ட்ரெயிட்டாக பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். என்ன ஆகுதுன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல்னால நம்ம உட்காந்து டிவி பார்க்குற விதம், மொபைல் யூஸ் பண்ணுற விதத்தினால நமக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட அப்பர் பேக், உங்களோட மேல் முதுகோட தசைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்கும், ஒரு மாதிரி கர்வ் ஆகி போயிருக்கும். அதே மாதிரி கீழே உங்களோட லோவர் பேக் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயுமே ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும். இது ரெண்டுமே வந்து ஹெல்த்தி சைன் இல்லைங்க, நம்ம ஆரோக்கியத்தை ரொம்பவே கெடுத்து விட்டுரும். அதனால் வந்து நம்ம முதுகெலும்பை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வைக்க வேண்டியது வந்து மிக மிக இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து இது ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ், இதுவுமே நீங்கள் டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ காலையில் பண்ண முடிஞ்சால் காலையில் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா நீங்கள் சாப்பிட்டதுக்கும் உங்கள் ப்ராக்டிஸ்க்கும் 2 hours கேப் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் டைம் செட் பண்ணின்னு பண்ணலாம். இப்போ வந்து இன்னொரு ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். நீங்கள் இதை வந்து கீழே உட்காந்து பண்ணலாம், இல்லைனா வந்து பெட்டில் உட்காந்து பண்ணலாம். ஓகேங்களா, நல்லா கீழே உட்காந்துக்கோங்க இல்லை பெட்டில் உட்காந்துக்கோங்க, ரெண்டு காலை நல்லா விரிச்சுக்கோங்க. விரிச்சுட்டு உங்கள் முட்டி வந்து நேராக இருக்கணும், சைடில் திரும்பிடக்கூடாது. உங்களோட கண்ணுக்கால் ஆங்கிளை நல்லா கீழே மேலே வந்து எடுத்துகிட்டு வர போகிறீங்க. ஸோ அப் அண்ட் டவுன் நல்லா மூவ் பண்ணுவோங்க ஆங்கிளை, ஒரு 10 தடவை பண்ணுங்க. இது பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம காலில் இருக்கிற எல்லா தசைகளுமே வந்து நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும். ஸோ காலுக்கு ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸசைஸ் காலுக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கால் விரல்களுக்கு. ஸோ ஆங்கிளை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க, கால் விரலை நல்லா மடக்கி மடக்கி எடுங்க. கால் விரலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க, அதை வந்து நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. ஸோ அந்த கால் விரலுக்கும் ரத்த ஓட்டம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அப்போ தான் கால் வீக்கம்லாம் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அந்த விரல்களையுமே நல்லா மடக்கி மடக்கி எடுங்க ஒரு 10 தடவை. அடுத்தது 3வது எக்ஸசைஸ் வந்து உங்கள் காலை நல்லா மடக்கி உங்களோட முட்டியிலேருந்து நல்லா மடக்கி நல்லா நீட்டுங்க. ஸோ ரெண்டு சைடுமே, வலது இடது ரெண்டு சைடுமே வந்து நல்லா காலை மடக்கி மடக்கி எடுங்க. இதுவுமே வந்து முட்டி ஜாயின்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது ஆக்சுவலாக. 4வது எக்ஸசைஸ் வந்து உங்களோட வலது கையை மேலே தூக்கி உங்களோட இடது கால் விரலை தொடணும் ஆப்போசிட்டாக. அதே மாதிரி அதை முடிச்சுட்டு உங்களோட இடது கையை தூக்கி வலது கால் விரல்களை தொடணும். இப்போ நீங்கள் இதை தொடும்போது நீங்கள் எந்த சைடு எந்த கால் விரலை தொடுறீங்களோ அந்த சைடு வந்து உங்களோட உடம்பை திருப்பிக்கணும். ஸோ இப்போ வலது கையை தூக்கிக்கோங்க, இடது சைடு உங்களோட உடம்பை நல்லா திருப்பிக்கோங்க. வலது கையினால் உங்களோட இடது கால் விரல்களை தொடுங்க. இப்போ கையை மேலே எடுத்துகிட்டு வாங்க, திருப்பி உங்களோட இடது கையை தூக்கிக்கோங்க, உங்களோட வலது சைடு திரும்பிக்கோங்க, நல்லா உங்களோட இடது கையினால் வலது கால் விரல்களை தொடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 தடவை பண்ணுங்கள். இது வந்து உங்களோட முதுகெலும்பு உங்களோட கால் ரெண்டுத்துக்குமே வந்து ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸசைஸு. உங்கள் முதுகெலும்பு நல்லா ஹெல்த்தியாக இருந்தாலே உங்களோட உடலுமே ரொம்ப நல்லா இருக்கும். ப்ராப்பர் கைடன்ஸோடு கற்றுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் பெட்டர். தினமும் யோகா பயிற்சி செய்யுங்க, ஆரோக்கியமாக வாழுங்கள்.

0: கதையரங்கம் வழங்குபவர் வி. துர்கா ரமேஷ் அவர்கள்.
1: அது ஒரு அழகான பசுமையான கிராமம். அந்த கிராமத்துல திடீர்னு ஒரு காரு பொழுதி பறக்க வந்து நிக்கிது. கார்ல இருந்து பகட்டான தோற்றத்தோட ரெண்டு பேரும் கீழே இறங்குறாங்க. ஊர் மக்கள் எல்லாம் அங்க ஒண்ணு கூடிட்டாங்க. இது யாரா இருக்கும், நம்ம ஊர்லயே பார்த்த முகமா இல்லையே அப்படின்னு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஊர் தலைவர் நெருங்கி வந்து கேக்குறாரு, நீங்க யாரு, எங்கிருந்து வந்திருக்கீங்கன்னு. அப்போ அதுல ஒருத்தர் பதில் சொல்றாரு, என் பேரு ரமேஷ், இவர் பேரு சுரேஷ், நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். வெளிநாடுகளுக்கு அனுப்ப எங்களுக்கு ஏராளமான புறாக்கள் தேவைப்படுது, அதனாலதான் இந்த கிராமத்தை தேடி வந்தோம். நீங்க ஒரு புறாவை பிடிச்சு கொடுத்தா 10 ரூபாய் தர்றேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே கிராமத்து மக்கள் ஊர்ல இருக்கிற எல்லா புறாக்களையும் பிடிச்சு கொண்டு வந்து 10 ரூபாய் வீதம் வாங்கிக்கிட்டாங்க. ஊர்ல இருக்கிற

0: எல்லா புறாக்களையும் பிடிச்சிட்டதால அதோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிடுச்சு. அதனால மக்களுக்கு அதுல இருந்த ஆர்வம் குறைஞ்சு போயிடுச்சு. உடனே ரமேஷ் இனி புறாவை பிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு 25 ரூபாய் தர்றதா சொன்னாரு. அவங்க மறுபடியும் உற்சாகமாகி தேடி தேடி அந்த புறாக்களை பிடிச்சிட்டு வந்து கொடுத்தாங்க. ஊர்ல ஒன்னு கூட மிச்சம் வைக்காம எல்லா புறாக்களையும் பிடிச்சிட்டதால புறாக்களை பாக்குறதே ரொம்ப ரொம்ப அரிதாயிடுச்சு. ஆனா அந்த பணக்காரர்ல ஒருத்தர் விடல, இப்போ 50 ரூபாய் தர்றதா அறிவிச்சாரு. உடனே ஊர்ல இருக்க மக்கள் பக்கத்துல இருந்த காடு மலை எல்லாத்துக்கும் போய் ஒரு புறாவையும் விடாம பிடிச்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க. இப்போ புறாக்களே சுத்தமா இல்லாத நிலையா ஆயிடுச்சு. அந்த ரமேஷ் இப்பவும் விடல, எனக்கு இன்னும் அதிக புறாக்கள் தேவைப்படுது, இப்போ 200 ரூபாய் தரேன் ஒரு புறாவுக்கு அப்படின்னு சொல்லி அறிவிச்சாரு. அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப அவசரமா இன்னொரு தொழில் விஷயமா இன்னொரு ஊருக்கு போகணும் அப்படிங்கறதால ஒரு வாரத்துல வந்து வாங்கிக்கிறேன், அதனால உங்களால முடிஞ்ச அளவு பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் இங்க வர வரைக்கும் இந்த சுரேஷ் உங்க உதவியா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்த நாள் அந்த சுரேஷ் ஊர் மக்களை கூப்பிட்டு, மக்களே எல்லாரும் இங்க பாருங்க, நீங்க பிடிச்சு தந்த எல்லா புறாக்களும் இந்த கூண்டுல தான் இருக்கு. நிச்சயமா சொல்றேன், இந்த ஊர்லயும் அதுக்கு பக்கத்துலயும் எங்கேயுமே புறாக்கள் இல்லை. அதனால நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன், இந்த புறாக்களை எல்லாம் நான் உங்களுக்கு 75 ரூபாய்க்கு விற்கிறேன். அதுக்கப்புறம் ரமேஷ் ஊர்லேருந்து வர்றதுக்கு முதல் நாள் நான் அவசர அவசரமா வெளியூர் போக வேண்டியிருக்குன்னு ஃபோன்ல சொல்லிட்டு நான் போயிடுறேன். அவர் வந்ததும் இதே புறாக்களை நீங்க அவர்கிட்ட 100-200 ரூபாய்க்கு வித்துடுங்க அப்படின்னு சொல்றான். உடனே மக்கள் தங்களோட சேமிப்புல இருந்த பணத்தையும் இருந்த நகைகளையும் வித்து அந்த பணத்துல புறாக்களை போட்டி போட்டு வாங்கிட்டு குவிச்சிட்டு இருந்தாங்க வீட்டுல. எல்லா புறாக்களையும் வித்த அந்த சுரேஷ், ரமேஷ் நாளைக்கு வராரு, அதனால நான் இன்னைக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் அந்த ரமேஷும் சரி சுரேஷும் சரி அந்த ஊருக்கு திரும்பவே இல்லை, யாரையும் வந்து பார்க்கவும் இல்லை. இதுதாங்க வாழ்க்கையில எந்த ஒரு முடிவையும் அவசரமா எடுக்க கூடாது. ஒரு விஷயம் நமக்கு சாதகமா தெரியுதுங்கிறதுக்காக மட்டும் அதை உடனே ஏத்துக்காம அது பின்னால இருக்கிற உண்மையையும் விளைவுகளையும் சிந்தித்து பார்க்கணும். மற்றவங்க செய்யறாங்கிறதுக்காக நாமும் அதையே செய்யணுன்ற அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலையும் வேறுபட்டது, நமக்கு சரியானது என்னங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல குறிப்பா அதிக கவனம் தேவை. எவ்வளவு பெரிய வாய்ப்பா இருந்தாலும் முழுசா புரிஞ்சிக்காம நம்மளுடைய சேமிப்பை ஆபத்துல விடக்கூடாது இல்லையா? வாழ்க்கையில நம்பிக்கை அவசியம், ஆனா கண்மூடித்தனமான நம்பிக்கை ஆபத்தானது. யாரா இருந்தாலும் அவர்களுடைய வார்த்தைகள் மட்டும் நம்பாம உண்மையை ஆராய்ஞ்சு முடிவெடுக்கிறது நம்முடைய பொறுப்பு. முக்கியமா ஆசைக்கும் தேவைக்கும் இடையிலான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். தேவைக்காக எடுக்கிற முடிவு நம்ம முன்னேற்றலாம், ஆனா அளவுக்கு மீறின ஆசையில எடுக்கும் முடிவு நம்மளை பின்னுக்கு தள்ளிடும்.
1: தேன் கூடு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
2: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா airchennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 6004 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
3: தொகுப்பில் உதவி எம் விஜயகாந்த், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி,
1: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. நியாய விலைக் கடைகள் மூலம் மூன்றாவது கட்ட வெங்காய விற்பனையை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். தென்பெண்ணை ஆற்றில் மாசை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி ராஞ்சியில் இன்று இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது.

0: இனி விரிவான செய்திகள். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெற்று வரும் நிலையில் இரண்டு தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. மதுராந்தகத்தில் எட்டாவது சுற்று முடிவில் தாவேக வேட்பாளர் மரகதம் குமரவேல் 31,061 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். அவருக்கு அடுத்தபடியாக திமுக வேட்பாளர் பரந்தாமன் 20,818 வாக்குகள் பெற்றுள்ளார். இத்தொகுதியில் தாவேக்க 10,243 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக விட முன்னிலை வகித்து வருகிறது. அஇஅதிமுக வேட்பாளர் கனிதா சம்பத் 17,851 வாக்குகளுடன் மூன்றாவது இடத்தில் உள்ளார். தாராபுரத்தில் 16வது சுற்றின் முடிவில் தாவேக்க வேட்பாளர் சத்யபாமா 48,675 வாக்குகளுடன் முன்னிலையில் உள்ளார். அவருக்கு அடுத்தபடியாக திமுக வேட்பாளர் சுகன்யா 39,039 வாக்குகள் பெற்றுள்ளார். தாராபுரம் தொகுதியில் தாவேக்க 9,636 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகித்து வருகிறது. அஇஅதிமுக வேட்பாளர் பானுமதி 31,067 வாக்குகளுடன் மூன்றாவது இடத்தில் உள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் அசோக் ஆனந்த் 8,482 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அசோக் ஆனந்த் 13,358 வாக்குகளும் அவருக்கு அடுத்தபடியாக காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விநாயகம் 4,876 வாக்குகளும் பெற்றுள்ளனர். என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் புதுச்சேரி முதலமைச்சருமான திரு என் ரெங்கசாமி தமது சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து இத்தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. மேற்குவங்க மாநிலம் நந்திகிராம் மற்றும் ரெஜிநகர் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் பிஜேபி வேட்பாளர்கள் இரு தொகுதிகளிலும் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகின்றனர். அசாம் மாநிலம் நாகோன் மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் தேவசிஷ் சர்மா 3,50,020 வாக்குகளுடன் முன்னிலையில் உள்ளார். அகில இந்திய ஐக்கிய ஜனநாயக முன்னணி வேட்பாளர் முகமது அஜ்மல் 2,60,276 வாக்குகளுடன் இரண்டாவது இடத்திலும் காங்கிரஸ் வேட்பாளர் 64,257 வாக்குகளுடனும் மூன்றாவது இடத்திலும் உள்ளனர். பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுடில்லியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு உயர்நிலை மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று மாலை பங்கேற்கிறார். மத்திய மாநில அரசுகள் இணைந்து கூட்டுறவுத் துறையை வலுப்படுத்தி தேச வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளித்து வளர்ச்சித் திட்டங்களை முன்னெடுக்கும் பிரதமரின் தொலைநோக்கு திட்டப்பாதையில் நடைபெறும் இரண்டாவது மாநாடு இதுவாகும். ஊட்டச்சத்து, கல்வி, குழந்தை பாதுகாப்பு, மகளிர் பாதுகாப்பு மற்றும் ஆளுமை ஆகியவற்றிற்கு உயர் முன்னுரிமை அளிப்பது குறித்து இந்த மாநாட்டில் முக்கிய ஆலோசனைகள் இடம்பெறுகின்றன. மத்திய மாநில அரசுகளை ஒருங்கிணைத்து சிறப்பான திட்டங்களை பகிர்ந்து சவால்களை எதிர்கொள்வதற்கான செயல் திட்டங்களை முன்னெடுத்துச் சென்று ஆளுமையை மேம்படுத்தி விநியோக சங்கிலியை வலுப்படுத்துவது குறித்து இதில் விரிவாக ஆராயப்படுகிறது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சிங்கப்பூர் அரசுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தி முதலீடுகளை ஈர்க்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள 3 நாள் அரசுமுறை பயணமாக அங்கு சென்றுள்ளார். இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக அந்நாட்டு அதிபர் தர்மன் சண்முகரத்தினம், பிரதமர் லாரன்ஸ் வோங் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளை அவர் சந்தித்து பேசுகிறார். எல்லை பாதுகாப்பு படையின் நிறுவன நாளையொட்டி பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அப்படை வீரர்கள் அனைவரையும் வாழ்த்தியுள்ளார். குடிமகன், படைவீரர் என்ற உணர்வுடன் அளப்பரிய அர்ப்பணிப்புடன் தேசத்திற்காக எல்லை பாதுகாப்பு படையினர் செயலாற்றி வருவதாக அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். உலக அஞ்சல் தினத்தையொட்டி மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா அஞ்சல் சேவகர்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ள மின்னணு தொழில்நுட்ப சூழலில் மக்கள் சேவையில் மகத்தான பணியாற்றி அவர்தம் விருப்பங்களுக்கு ஏற்ப தன்னலமின்றி அஞ்சல் துறை செயலாற்றி வருவதாகவும் கூறியுள்ளார். இதனிடையே திருச்சி மாவட்டத்தில் தேசிய அஞ்சல் வாரத்தையொட்டி அஞ்சல் சேமிப்பு திட்டங்கள், காப்பீடு, ஆதார், டிஜிட்டல் சேவைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக இதன் கோட்ட அஞ்சலக முதுநிலை கண்காணிப்பாளர் திரு பிரகாஷ் கூறியுள்ளார்.
1: அஞ்சல் சேமிப்பு திட்டங்களுக்கு ஒரு நாள், காப்பீடு சேவைகளுக்கு ஒரு நாள், தேசிய அஞ்சல் வாரம் என்பது மக்களை இணைத்து பல்வேறு அத்தியாவசிய சேவைகளை வழங்கி வரும் இந்திய அஞ்சல் துறையின் பங்களிப்பை கொண்டாடும் வாரமாகும். டாக் சேவா, ஜன் சேவான்னு சொல்லுவாங்க. புதிய ஆதார் பதிவு, பெயர், முகவரி புதுப்பித்தல் அல்லது மாற்றுதல், பலதரப்பட்ட சேவைகளை அஞ்சல் ஆதார் மையங்களில் நம்ம பெறலாம். திருச்சிராப்பள்ளி தலைமை அஞ்சலகத்தில் காலையில 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் நம்ம இந்த சேவை வழங்கப்படுகிறது.
2: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. 2015ஆம் ஆண்டு மத்திய அரசு பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம்.

0: இயக்கத்தை தொடங்கியது. பெண் சிசு கொலையை தடுத்து பாலின பாகுபாட்டை களைந்து ஒட்டுமொத்த மகளிர் மேம்பாட்டை நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்ட இந்த இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் ஏற்பட்டன. அங்கன்வாடி மையங்கள், சுகாதார பணியாளர்கள், ஊராட்சி ஒன்றியங்கள், சமுதாய அமைப்புகள் இடையே பெண் கல்விக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு பள்ளிகளில் பயிலும் மாணவிகளின் எண்ணிக்கை 80.2% அதிகரித்தது. பெண் குழந்தைகளை பாரமாக கருதாமல் குடும்பங்கள் மற்றும் சமூகத்தின் ஆதாரமாக அவர்கள் போற்றப்பட்டனர். கடந்த 10 ஆண்டுகளில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் இயக்கம் மாபெரும் ஆற்றல் மிகு சமூக இயக்கமாக உருவெடுத்து பெண் குழந்தைகளுக்கு மாண்பும் மதிப்பும் மரியாதையுடன் சம வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டு வருகின்றன.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையம் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டுள்ள 700 மெட்ரிக் டன் வெங்காயம் நியாய விலைக் கடைகளில் 3வது கட்டமாக விற்பனை செய்யும் பணியை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். நகர்ப்புற நியாய விலைக் கடைகள் கூட்டுறவு அங்காடிகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 1 கிலோ வெங்காயம் 35 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தென்பெண்ணை ஆற்றில் மாசு ஏற்படுவதை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஓசூர், திருப்பூர் உள்ளிட்ட தொழில் நகரங்களில் காணப்படும் மின் தட்டுப்பாட்டை போக்க அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தகுதி வாய்ந்த ஓவியம், சிற்பக்கலை ஆசிரியர்கள் மற்றும் நூல் பதிப்பாளர்கள் விருது பெற வரும் 20ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று அரசு தெரிவித்துள்ளது. இத்துறையில் சிறந்து விளங்கும் 10 பேருக்கு தலா 10,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் தகவல் அறியும் உரிமை சட்ட விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நல்லசிவன் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெற்ற பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மாணாக்கர் பங்கேற்றனர். தேனி மாவட்டத்தில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் 500க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணாக்கர் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முன்னாள் படை வீரர்களுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் இன்று பிற்பகல் 3 மணிக்கு நடைபெறும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் காசநோய் இல்லாத பாரத இயக்கத்தின் சார்பில் பணியாற்றிய தன்னார்வலர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். திருச்சி ரயில்வே கோட்டம் சார்பில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் 125,000 மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை இதன் கோட்ட மண்டல மேலாளர் பாலக்கிராம் நேகி இன்று தொடங்கி வைத்தார். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி ராஞ்சியில் இன்று 7 மணிக்கு தொடங்குகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் PV சிந்து தாய்லாந்தின் ரச்சனோக் இன்டனோனை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் NR காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. நியாய விலைக் கடைகள் மூலம் 3வது கட்ட வெங்காய விற்பனையை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். தென்பெண்ணை ஆற்றில் மாசை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி ராஞ்சியில் இன்று 7 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:55. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்கலாம் பாரதியார் பாடல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 2:15. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் வலம் வர இருக்கிறது மதியமும் வணக்கும் மதுரத்தென்றல். பாடல்கள் வார்த்தை வடிவம் பெற்றதோர் உயிரோ, இது வாழ்வின் சோகம் தீர்க்கும் மருந்தொன்றோ. காற்றுடன் கலந்து உள்ளம் தொடும் என் கனவுகளுக்கு உயிர் கொடுக்கும் பாட்டோ இது. தனிமை இருளை துரத்திவிடும், இசைத்தாரகையை நெஞ்சில் ஒளி தந்துவிடும். சிந்தும் கண்ணீரை துடைத்திடவே ஓர் செந்தமில் அமுதமாய் பாய்ந்திடுமே. நிகழ்ச்சியில் வலம் வர இருக்கும் முதல் பாடல் தேவர் மகன் திரைப்படத்திலிருந்து, இளையராஜா இசையில், மலேசியா வாசுதேவன் குரலில் கேட்கலாம்.

பிறந்தது பழையது ஒதுங்குது அரஹர சிவ சிவ பழைய பரமசிவமே. அட பைத்தியம் தெளிஞ்சது வைத்தியம் பலிச்சது அரஹர சிவ சிவ பழைய பரமசிவமே.

0: ஒளியா போச்சு அம்மம்மா.
1: புதியது பிறந்தது பழையது பொருந்தது அழகா சிவ சிவ பழைய பரமசிவமே.

மாட்டம் ஓடும் நாள் தானோ, புதியது பிறந்தது பழையது ஒதுங்குது, அரகர சிவ சிவ பழைய பரமசிவமே. பழ பைத்தியம் தெளிஞ்சது வைத்தியம் பலிச்சது, அரகர சிவ சிவ பழைய பரமசிவமே.

0: பொய்யா போச்சு அம்மம்மா.
1: பழைய பரம சிவசிவ பழைய பரம.

ஏற்றிடனும் அண்ணன் மொழியை ஏற்றிடனும் ஓரிரத்து மக்கள் தான் ஓர்வயத்து பிள்ளைதான் அடியம்மாடி தெம்மாங்கு பாட்டு பாடும் நாள் தானோ புதியது பிறந்தது பழையது ஒதுங்குது அரஹர சிவசிவ பழைய பரமசிவமே பட பைத்தியம் தெளிஞ்சது வைத்தியம் பலிச்சது அரஹர சிவசிவ பழைய பரமசிவமே.

பொல்லாப்பும் பொய்யா போச்சு அம்மம்மா.

இசையான பாடல்களை மதுர தென்றல் நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடலாக சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் ஸ்வர்ணலதா குரலில் கேட்கலாம். இசையால் தொடர்ந்து இணைந்து

அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டலாம். சின்னவர் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் மலேசியா வாசுதேவன் மற்றும் கே எஸ் சித்ரா குரலில் கேட்டலாம். 2:26.

0: அவ விளையாடிட்டு இருக்கா?
1: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
0: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
1: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
0: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
1: குழந்தைகிட்ட போன் கொடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன கொடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
0: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைகளுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
2: வா கிருத்திகா, என்ன அதிசயம்? என்ன பார்க்க வந்திருக்க நீ?
3: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்டுல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு?
2: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிட்டு இருக்கு.
3: அப்படியா?
2: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா ஒரு தனி நபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
3: உண்மைதான், எங்க ஈவி பில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
2: அது மட்டும் இல்ல,
3: வேற என்ன?
2: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.
3: அப்பா, எவ்வளவு விஷயம் இருக்கு. ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இது வரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
2: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
3: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இதை புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாறப்போறேன்.
4: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும்.
5: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகத்திலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் மழையில்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவான அளவுகளும். நீலகிரி மாவட்டம் அலக்கரை எஸ்டேட் 10 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் கூனூர் எடப்பள்ளி ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், பர்லியார் 7 சென்டிமீட்டர், கோவை மாவட்டம் மக்கினம்பட்டி, ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், பொள்ளாச்சி ராமநாதபுரம் மாவட்டம் முடுக்குளத்தூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி, கூனூர், சேலம் மாவட்டம் வாழப்பாடி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், காஞ்சிபுரம், மணமேல்குடி, திருச்செந்தூர், சங்கரன் கோவில், பெரியகுளம், கொல்லிமலை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடையாமடை, ஊத்து, ஆழியார், அன்னவாசல், சின்கொனா, நாலுமுக்கு, பூதப்பாண்டி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், சிவலோகம், அருப்புக்கோட்டை, மயிலம், சேரன் மாதேவி, பாபநாசம், ஆனைமலை வட்டாட்சியர் அலுவலகம், முசிறி, மேலூர், குலசேகரப்பட்டினம், வால்பாறை,

தாராபுரம், போடிநாயக்கனூர், திருப்பத்தூர், பெரம்பலூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாறுதல் ஏதுமில்லை. ஈரோடு, கரூர், திருவள்ளூர் மாவட்டங்களில் அதிக அளவு வெப்பநிலை 3.1 முதல் 5 டிகிரி வரை இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, கோவை, தர்மபுரி, கன்னியாகுமரி, மதுரை, திருப்பத்தூர், திருச்சி, வேலூர் மாவட்டங்களில் 1.6 டிகிரி முதல்

0: தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் 24.2 டிகிரி செல்சியஸ் தர்மபுரியில் பதிவாகியுள்ளது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.2 டிகிரி செல்சியஸ். வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. இன்று கோவை, திருநெல்வேலி, நீலகிரி, தேனி, தென்காசி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் காற்று இடி மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, சேலம் மாவட்டங்களில் காரைக்காலில் ஒரு சில பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று இடி மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. திண்டுக்கல், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. 11ஆம் தேதி தொடங்கி 15ஆம் தேதி வரை கோவை, நீலகிரி, திண்டுக்கல், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று தொடங்கி 15ஆம் தேதி வரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காவேரி டெல்டா பகுதிகள் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிக அளவு வெப்பநிலை 18 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸாகவும் நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 33.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.4 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் மாலை 5:27 மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். உங்களுடன் இணைந்திருந்தது ரேணுகா தேவி. நன்றி நேர்களே, வணக்கம்.

0: 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது மாலை நேர ஒளிபரப்பு இனிதே துவங்குகிறது. இந்த நாள் இனிமையான நாளாக இன்னும் அமைய வாழ்த்துக்களோடு நேயர்களே, மாலை நேர ஒளிபரப்பில் நாம் இணைகிறோம். தொடர்ந்து நாள் ஒரு குரல்.
1: மக்களனையர் இளங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர்.
2: சிறந்த நூல்களை கற்றவர்களுக்கும் கல்லாதவர்களுக்கும் இடையேயுள்ள வேறுபாடு விலங்குகளுக்கும் மக்களுக்கும் இடையேயுள்ள வேறுபாட்டை போன்றது. குறள் எண் 410 அதிகாரம் கல்லாமை.
1: விளங்கொடு மக்களனையர் இளங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர்.
2: சிறந்த நூல்களை கற்றவர்களுக்கும் கல்லாதவர்களுக்கும் இடையேயுள்ள வேறுபாடு விலங்குகளுக்கும் மக்களுக்கும் இடையேயுள்ள வேறுபாட்டை போன்றது. குறள் எண் 410 அதிகாரம் கல்லாமை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கத்தோடு நிகழ்ச்சியில் இணைவது அபிராமி. நேயர்களே, நாம் கேட்கவிருப்பது மதுரத்தென்றால் இனிய பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்க. அந்த வரிசையில் நாம் கேட்கவிருக்கும் பாடல் சேரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து. கேட்டு இணைந்திருங்கள்.

பாடல்கள் இசைத்து கொண்டிருக்கிறது மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் கேட்டு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரத்தென்றல் இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் அம்மன் கோவில் வாசலிலே திரைப்படத்திற்காக. கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியில் 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் இன்று ஒளிபரப்ப இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமுமாக நேர்களை இன்று மாலை 6:10 ஒருபட பாடல்களாக வசீகரா திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக இடம்பெறும். 6:40 மதுரை தென்றலில் திரை இசை பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 7:00 மதுரை தென்றல் தொடர. 7:10 மாவட்ட செய்திகள். இன்று கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் என் முருகேசன் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. இன்று 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும். இதில் பாளையம் மதிப்பு கூட்டுப் பொருட்கள் தயாரிக்கும் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரீத்தி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடபெறுமுன் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக இடம்பெறும் கேட்கலாம். 8:05 மதுரை தென்றலில் திரை இசை பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். இன்று 8:30 அறிவியல் வெள்ளி. இயற்கை சங்கிலியில் விலங்குகள் உரையின் நிறைவு பகுதி வழங்குகிறார் எம் கமலேஷ் அவர்கள். 8:45 மதுரை தென்றல் தொடரும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 9:15 செய்திச் சுடர் சென்னை அஞ்சலாக இடம்பெறும். தொடர்ந்து 9:30 அரங்கிசை கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. இதில் பிரசன்னா வெங்கட்ராமன் அவர்களின் பாட்டு, விஎல் குமார் அவர்களின் வயலின் இசை, பால்கத் ஹரிநாராயணன் அவர்களின் மிருதங்க இசை இடம்பெறும். இன்று 10:45 நட்சத்திர கீதங்கள். ரவிச்சந்திரன் அவர்களின் பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும் இடம்பெறும். இதில் நாளைய இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். 11:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சலாக இடம்பெறும். 11:10 எங்களது இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறும்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்டு ரசிக்கலாம் ஒருபட பாடல்கள். இன்றைய ஒருபட பாடல்களாக வசீகரா திரைப்படத்திலிருந்து இடவிடாத பாடல்களாக கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

0: தொடர்வது மாநில செய்திகள் சென்னையாக.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். மகளிருக்கான வேலைவாய்ப்புகளை வழங்குவதில் ஆயுஷ் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி சீராக விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக வெற்றி பெற்றுள்ளது. அமைதிக்கான நோபல் பரிசு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவ்நீதம் நவிப்பிள்ளைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நேகி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மகளிருக்கான வேலைவாய்ப்புகளை வழங்குவதில் ஆயுஷ் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக வானொலியின் செய்திப்பிரிவு வெளியிட்டுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். ஆயுஷ் துறை சேவைகளை வழங்கும் பணியில் ஈடுபட்டுள்ளவர்களில் 43% மகளிர் என்று அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி சீராக விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நிலக்கரி விநியோகம் தினசரி அடிப்படையில் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ரயில்வே மற்றும் மின்துறையுடன் ஒருங்கிணைந்து நிலக்கரித்துறை செயல்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக்கா வெற்றி பெற்றுள்ளது. மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் திருமதி மரகதம் குமரவேல் திமுக வேட்பாளர் திரு பரந்தாமனை விட 20,008 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். தாராபுரம் தொகுதியில் தாவேக்காவின் திருமதி சத்யபாமா திமுக வேட்பாளர் திருமதி சுகன்யாவை விட 9,471 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். இவ்விரு தொகுதிகளிலும் அஇஅதிமுக 3வது இடத்தை பிடித்தது. சட்டப்பேரவை தேர்தலின் போது அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருமதி மரகதம் குமரவேல் மற்றும் திருமதி சத்யபாமா ஆகியோர் தங்களது சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து இந்த இடைத்தேர்தல் நடைபெற்றது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக்காவிற்கு கிடைத்த வெற்றி அரசியல் நாகரீகத்திற்கு கிடைத்த வெற்றி என்று அக்கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வாக்குகளுக்கு பணம் கொடுக்காமல் எந்த ஃபார்முலாவும் இல்லாமல் ஜனநாயகம் காக்கும் ஃபார்முலாவை வைத்து இந்த வெற்றியை தாவேக்கா பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழகம் ஊழல் சக்திகளின் கோட்டை அல்ல என்று கூறியுள்ள அவர், மக்கள் சக்தியின் கோட்டை என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் உணர்த்தியுள்ளதாக கூறியுள்ளார். இந்த வெற்றி தொடரும் என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இந்த இடைத்தேர்தலில் பல்வேறு விதிமுறைகளை மீறி தாவேக்கா வெற்றி பெற்றுள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், துரோகத்திற்கு கிடைத்த இடைக்கால வெற்றி இது என்று குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் பொய்பிம்ப அரசியலின் வீழ்ச்சி தொடங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தாவேக்காவிற்கு எதிராக போட்டியிட்ட கட்சிகள் பெற்ற வாக்குகள் ஆட்சிக்கு எதிரானது என்று கூறியுள்ள அவர், அவைதான் பெரும்பான்மை என்றும் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக தாவேக்கா அரசு பெரும்பான்மை மக்களால் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு மு க ஸ்டாலின் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அதிகாரம் மற்றும் பணபலத்தை பயன்படுத்தி தாவேக்கா வெற்றி பெற்றிருப்பதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த 2 தொகுதிகளிலும் அஇஅதிமுகவிற்கு நல்ல வாக்குகள் கிடைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக அஇஅதிமுக மேலும் உத்வேகத்துடன் பாடுபடும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறை ஆய்வாளருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிவகங்கை மாவட்டத்தில் மதுபோதையில் பொதுமக்களை அச்சுறுத்தியவரை பிடிக்கச் சென்ற காவல்துறை ஆய்வாளர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதையே இந்த சம்பவம் எடுத்துரைப்பதாக உள்ளது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க உறுதியான நடவடிக்கைகளை தாவேக்கா அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும், இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிக்கு உச்சபட்ச தண்டனையை பெற்றுத்தருவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார்.

0: நண்பர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது சிறு குறு தொழில்துறை வளர்ச்சிக்கான நிதியம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: அமைதிக்கான நோபல் பரிசு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவ்நீதம் நவிபிள்ளேக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சட்டம் மற்றும் அமைதிக்காக அவர் ஆற்றிய பணிகளுக்காக இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவின் டர்பனில் 1941 பிறந்த இவர் ஐநா மனித உரிமை ஆணையத்திலும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலும் பணியாற்றியுள்ளார். இவரது மூதாதையர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற திருமதி நவ்நீதம் நவிபிள்ளேக்கு முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இளையோருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவதில் முதலமைச்சர் திரு விஜய் தனி கவனம் செலுத்தி வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதன் அடிப்படையில் திருச்செங்கோடு சங்ககிரி சாலையில் அமைந்துள்ள கல்வி நிறுவனத்தில் மாபெரும் வேலை வாய்ப்பு முகாம் நாளை நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ளார். சேலம், நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களைச் சேர்ந்த இளையோர் இந்த முகாமில் பங்கேற்குமாறும் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் பகுதிகளிலிருந்து வடக்கு உள் கர்நாடகம் வரை தமிழகம் மற்றும் தெற்கு உள் கர்நாடகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, சேலம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு, எனினும் சற்று உயரக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். சென்னை வண்டாரப்பேட்டை பாரதியார் கூட்டுறவு பண்டக சாலையில் உள்ள அம்மா மருந்தகத்தில் மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரம் சட்டக்கல்லூரியில் தகவல் அறியும் உரிமை சட்டம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் தலைமை அஞ்சல் அலுவலகத்தில் அஞ்சலக வார விழா இன்று நடைபெற்றது. திருச்சி ரயில்வே கோட்டத்தில் 125,000 மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை கோட்ட மேலாளர் திரு பாலக்ராம் நேகி தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக மணலை கடத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட மாட்டு வண்டிகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இணைய குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள சாலைகளில் பள்ளங்களை சீரமைக்கும் பணிகள் 21 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருகின்றன. விளையாட்டுச் செய்திகள். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நேகி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-11, 21-17 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் வாங் போ வீயை வென்றார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நவ்யா கண்டேரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 22-20 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் தீஷா குப்தாவை வென்றார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் உலக பவுல்ஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எகிப்து ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கன்னா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. ராஞ்சியில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது. ஆந்திராவில் நடைபெற்ற தேசிய பால் பேட்மிண்டன் போட்டியில் தமிழகம் 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டிக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இப்போட்டி பஞ்சாபில் வரும் 27ஆம் தேதி தொடங்கி நவம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகளிருக்கான வேலை வாய்ப்புகளை வழங்குவதில் ஆயுஷ் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி சீராக விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக்கர் வெற்றி பெற்றுள்ளது. அமைதிக்கான நோபல் பரிசு

இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவ்நீதம் நவி பிள்ளேக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. வெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நேகி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் இடைவிடாத பாடல்களாய் மதுரத்தென்றல்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: உயிர் வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: முன்னாடியே வண்டியை நிறுத்திட்ட, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்தினாதானே சிக்னல் கிடைச்ச உடனே முன்னாடி ஓடிட முடியும். நம்ம
1: ஸ்டாப் லைனுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்தினாதான் ரோடு கிராஸ் பண்ற எல்லாரும் பயம் இல்லாம சிப்ரா கிராசிங்ல ரோடு கிராஸ் பண்ண முடியுமா? இந்த கோட்டை தாண்டி நம்ம போக கூடாது.
0: ரோட்ல போறவங்களுக்கு பாதுகாப்பு, சரி அப்ப நமக்கு என்னப்பா பாதுகாப்பு?
1: டூ வீலர்ல போறோம்னா ஹெல்மெட் போடணும், கார் ஓட்டுனா சீட் பெல்ட் போடணும், வண்டி ஓட்டுறப்ப செல்போனை பேசக்கூடாது. நம்ம உயிரோட மதிப்பு ரோட்டுக்கு தெரியாதுமா? நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். சாலை விதிகளை மதிப்போம், சந்தோஷமா இருப்போம். பாதுகாப்பான பயணமே எல்லோருக்கும் நல்லது.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

0: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டிய ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே. இனி நாம் கேட்க விருப்பது மாவட்ட செய்திகள். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் எழுதியவர் என் முருகேசன். அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள். இவை இரண்டும் சென்னையிலிருந்து அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
2: இன்றைக்கு இடம்பெறுவது கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள்.
3: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை மற்றும் வேளாண் வணிகம் மற்றும் விற்பனை துறையை சார்ந்த களப்பணியாளருடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மத்திய அரசின் நேரடி கண்காணிப்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் 3 முக்கிய திட்டங்களான மின்னணு பயிர் கணக்கெடுப்பு, விவசாயிகள் அடையாள எண் மற்றும் பாரத பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டம் ஆகியவற்றை உரிய காலத்திற்குள் முடித்து சம்ப

0: சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. மேலும் மின்னணு பயிர் கணக்கெடுப்பு பயிரினை வரும் அக்டோபர் 15 தேதிக்குள் முடித்திடும் வகையில் வருவாய்த்துறையினரை அணுகி தன்னாளர்களை அதிக அளவில் ஈடுபடுத்தி பருவமழைக்கு முன்னர் முடிக்கவும், விவசாயிகள் அடையாள எண் வேளாண் துறை சார்ந்த அனைத்து திட்டங்களுக்கும் கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்டத்தில் மீதமுள்ள 25,448 விவசாயிகளுக்கு விரைந்து அடையாள எண் பணியினை வரும் 31/10/2026 தேதிக்குள் முடித்திடவும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. பருவமழை காலத்தில் பயிர் பாதிப்பு ஏற்படாத வகையில் விவசாயிகள் தங்கள் பயிர்களை பாதுகாத்து கொள்ள அனைத்து கிராம அளவிலும் பயிர் காப்பீடு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதிக அளவில் பயிர் காப்பீடு செய்ய நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட துறை அலுவலருக்கு உத்தரவிடப்பட்டது என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்தார். முன்னதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பாரத பிரதமரின் பயிர் காப்பீடு திட்ட விழிப்புணர்வு பேரணி மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பாரத பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் பருத்தி, மக்காச்சோளம் மற்றும் நெல் பயிர்களுக்கான பயிர் காப்பீடு செய்வதற்கான விழிப்புணர்வு வாகன ஊர்தியை மாவட்ட ஆட்சியர் பத்மஜா கொடியசித்து தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசலம் வட்டத்திற்கு உட்பட்ட காலசமுத்திரம் கிராமத்தில் அமைந்துள்ள தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் பணியாளர் விவரங்கள், பணிகள், செயல்பாடுகள், விவசாயிகளுக்கான பயிற்சி திட்டங்கள் மற்றும் மாவட்ட மேம்பாட்டிற்கான மையத்தின் திட்டங்களின் குறித்து கேட்டறியப்பட்டது. வரவிருக்கும் வடகிழக்கு பருவமழை முன்னிட்டு விவசாயிகள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், பருவமழைக்கு ஏற்ற வேளாண் நடைமுறைகள் மற்றும் கால்நடை வேளாண்மை குறித்தும் சிறப்பு பயிற்சிகள் வழங்க அறிவுறுத்தப்பட்டது. மேலும் மண் மற்றும் நீர் பரிசோதனை ஆய்வகம், மண்வள அட்டை கண்காட்சி அரங்கம், உணவு பதப்படுத்தும் ஆய்வகம் மற்றும் வேளாண் செயல் விளக்க அலகுகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முள்ளில்லா கள்ளி சாகுபடி, கோழி வளர்ப்பு, முட்டை அடை, காப்பான இயந்திரம், நிலக்கடலை விதை உற்பத்தி, மூலிகை தோட்டம், 5 சென்ட் தீவன மாதிரி அலகு கிழங்கு வகைகள், செயல் விளக்கு அலகு, டிராகன் பல சாகுபடி வேர், உட்பூசணம், காளான் வளர்ப்பு, நாற்றங்கால் அலகு, மண்புழு உரம் தயாரிப்பு, இயற்கை இடுபொருள் தயாரிப்பு, தேனி வளர்ப்பு, மீன் குளம், பசுந்தால் உறைவிதை உற்பத்தி மற்றும் உயிர்வேலி உள்ளிட்ட பல்வேறு செயல் இலக்க திட்டங்களின் செயல்பாடுகளை குறித்து கேட்டறிந்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. கரதலாக்குறிச்சி கிராமத்தில் சமூக நீதி விடுதி நேரில் பார்வையிட்டு மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவுப் பொருள்கள் குறித்தும், மாணவர்களின் வருகை பதிவேடு குறித்தும், சுற்றுப்புற தூய்மை, குடிநீர் வசதி, கழிவறை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்தும் கேட்டறிந்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. கரதலாக்குறிச்சி கிராமத்தில் அங்கன்வாடி மையத்தினை நேரில் பார்வையிட்டு குழந்தைகளின் எடை மற்றும் உயர் அளவுகள் மற்றும் குழந்தைகளின் வழங்கப்படும் உணவுப் பொருள்களின் தரம் குறித்து உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை குறித்து கேட்டறியப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கரதலாக்குறிச்சி கிராமத்தில் நியாய விலைக்கடையில் அமைந்துள்ள கடையினை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் தியாகதுர்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமைந்துள்ள டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அறிவியல் மையத்தினை நேரில் பார்வையிட்டு அங்கு அமைக்கப்பட்டுள்ள அறிவியல் கருவிகளின் பயன்பாடுகள் குறித்தும் மாணவர்கள் புரிந்து கொள்ளும் விதம் ஆகியவற்றை கேட்டறியப்பட்டது. பள்ளி வளாகத்தில் வனத்துறை மூலம் அமைக்கப்பட்டுள்ள புத்தாக்க மையத்தை பார்வையிட்டு அதன் முக்கியத்துவம் குறித்து கேட்டறியப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் அமருத் 2.0 திட்டத்தின் கீழ் ₹30.25 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பணிகளையும், 6வது மாநில நிதிக்குழு திட்டத்தின் கீழ் ₹50 லட்சம் மதிப்பீட்டில் மீன் சந்தை அமைக்கப்பட்டுள்ள இடத்தினை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இப்பணிகளின் திட்ட மதிப்பீடு, பணி நிர்வகிக்கும் காலம், கட்டுமான பொருளின் தரம் உள்ளிட்ட பல்வேறு பொருள்கள் குறித்து கேட்டறிந்து ஆய்வு செய்தார். எனவே நடைபெறும் பணிகளை தரமாகவும் விரைவாகவும் முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா தெரிவித்தார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் முருகேசன். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று ஐநா தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றுள்ளது.

அறிவித்துள்ளது. உத்தராகண்டிலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபியின் திரு தினேஷ் ஆரியா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். லாகோஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக திறன் போட்டியில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுடன் இன்று புதுதில்லியில் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். திறன் மேம்பாட்டிற்கென தனி அமைச்சகம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். சர்வதேச சூழலுக்கு ஏற்ப இளையோர் திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு தொடர்பான திறன்களையும் இளையோர் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். ஷாங்காயில் நடைபெற்ற உலக திறன் போட்டிகளில் இந்தியா சார்பில் 6 வெள்ளி மற்றும் 20 பதக்கங்களை வென்றவர்கள் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி மேற்கு வங்கத்தின் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றது. நந்திகிராம் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் திருமதி ஹசிராணி ரத் தனக்கு அடுத்தபடியாக வந்த காங்கிரஸ் வேட்பாளர் திரு மிலன் பிரதானை விட 1,22,753 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். ரெஜிநகர் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் திரு சங்கரவா சர்க்கார் ஏஜேயுபி வேட்பாளர் திரு குலாம் நபி ஆசாதை விட 75,816 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். தமிழகத்தின் 2 தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் தவிக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தவிகவின் திருமதி மரகதம் குமரவேல் 20,008 வாக்குகள் வித்தியாசத்திலும், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தவிகவின் திருமதி சத்யபாமா 9,471 வாக்குகள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றனர். புதுச்சேரியில் உள்ள தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த் வெற்றி பெற்றார். அசாமின் நகோன் மக்களவைத் தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு தேவாஷிஷ் சர்மா 1,50,000 கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். உத்தராகண்டிலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபியின் திரு தினேஷ் ஆரியா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த தேர்தலில் இவர் ஒருவர் மட்டுமே மனு தாக்கல் செய்திருந்ததால் அவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தேர்தல் அதிகாரி திரு ஹேம்சந்திர பஞ்ச் டேராடூனில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். இன்று சூரத்தில் ஜவுளி வர்த்தகம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறையினருடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் ஜவுளித்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். தொலைத்தொடர்பு மற்றும் டிஜிட்டல் துறை பெரிய அளவில் சீர்திருத்தங்களை கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகிலேயே 5G சேவையை விரைவாக செயல்படுத்திய நாடாக இந்தியா திகழ்கிறது என்று தெரிவித்தார். உலக அளவில் நடைபெற்று வரும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் 49% இந்தியா கொண்டிருப்பதாக அவர் கூறினார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் திகழ்கிறது என்பதையே இது எடுத்துரைப்பதாக உள்ளது என்று திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். எத்தியோப்பியா வெளியுறவு அமைச்சர் திரு கீதியோன் டிமோத்தியோசுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக எத்தியோப்பியா சென்றுள்ள அவர், அடிஸ் அபாபாவில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். கல்வி, கலாச்சாரம், வர்த்தகம், முதலீடு மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் தொடர்பாக இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று ஐநா கூறியுள்ளது. வரும் ஆண்டில் இந்தியாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.3% இருக்கும் என்று ஐநாவின் மதிப்பீட்டு அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனையிலும் இந்தியா முன்னணியில் உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது சிறு குறு தொழில்துறை வளர்ச்சிக்கான நிதியம் குறித்த ஒரு பார்வை.
பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பு

0: உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது செமிகண்டக்டர் இயக்கம்.
1: நவீன தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார வல்லரசிற்கான அடித்தளமாக செமிகண்டக்டர் திகழ்ந்து வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு செமிகண்டக்டர் வளர்ச்சியில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளில் உலக அளவில் செமிகண்டக்டர் வர்த்தகம் 20% கூடுதலாக வளர்ச்சி கண்டுள்ளது. இந்தியாவில் 12 செமிகண்டக்டர் திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 6 மாநிலங்களில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இவற்றின் மூலம் 164,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக முதலீடுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. செமிகண்டக்டர் துறையின் முதலீட்டிற்கான முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் நடைபெற்ற செமிகான் மாநாட்டில் உரையாற்றுகையில் கூறினார். இதன் அடிப்படையில் மத்திய அரசு கொள்கைகளை வகுத்து செயல்படுத்தி வருகிறது.
0: உத்தரப்பிரதேசத்தில் இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கும் திட்டத்தை நீட்டிப்பதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. லக்னோவில் முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குளிர்சாதன வசதியுடன் கூடிய 1,725 மின்சார பேருந்துகளை இயக்குவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்கன்வாடி ஊழியர்களுக்கு வருடத்திற்கு 3 சேலைகள் வழங்குவது உள்ளிட்ட 33 பரிந்துரைகளுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் மூத்த குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வகை செய்யும் சட்ட மசோதாவை வரும் கூட்டத்தொடரில் தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை தொடங்க உள்ளதை சுட்டிக்காட்டினார். இந்த மசோதா இக்கூட்டத்தொடரில் நிறைவேறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மூத்த குடிமக்களுக்கு சட்டப்பூர்வமாக பாதுகாப்பை வழங்குவதற்கு இந்த மசோதா உதவிடும் என்றும் திரு வி டி சதீசன் கூறினார். பாகிஸ்தானில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 7 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். கைபர் பக்துன்குவா மாகாணத்திற்குட்பட்ட பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த போது இந்த தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. சுட்டுக் கொல்லப்பட்ட தீவிரவாதிகள் தெஹ்ரிகி தாலிபான் பாகிஸ்தான் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்றும் பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது. லாகோ சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜியாலின் டியானை வென்றார். துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஃபரோக் சஞ்சய் அமன் சோனாலி மிர்கேல்கர் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 15-21, 21-15, 21-11 என்ற செட் கணக்கில் அயர்லாந்தின் ஸ்காட் கில்டியா ரேச்சல் தராக் இணையை வென்றது. உலக செஸ் சாம்பியன் போட்டி ஜெனீவாவில் அடுத்த மாதம் 24ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் இந்தியாவின் குகேஷ் உஸ்பெகிஸ்தானின் ஜவோகிர் சிண்டாரோவை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று ஐநா தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றுள்ளது. உத்தராகண்டிலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபியின் திரு தினேஷ் ஆர்யா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். லாகோ சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 7:25.
2: ஆகாஷ் வாணி, மதுரை வானொலி நிலையம். இனி கேட்கலாம் பண்ணை செய்தி. நாட்டு மாட்டு சாணத்திலிருந்து மதிப்பு கூட்டு தொழிலில் ஈடுபட்டு வரும் விவசாயி கணேசன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
3: வணக்கம் சார், எந்த ஊர்ல இருந்து வரீங்க? உங்களை பத்தி ஒரு அறிமுகம் சொல்லுங்க.
4: வணக்கம் மேடம், நான் மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா பெருங்காமநல்லூர் என்ற கிராமத்திலிருந்து வர்றேன். நான் பேசிக்கலாக ஒரு இயற்கை விவசாயி. ஒரு 2 மாடு வச்சு ஒரு 8 ஏக்கர் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். கடந்த ஒரு 10 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி நாட்டு மாடுகளோட பங்களிப்பு இல்லாமல் இயற்கை விவசாயத்தை பற்றி நீங்கள் யோசிக்க முடியாது. இன்றைக்கி நாட்டு மாடுகளோட எண்ணிக்கை வந்து பொதுவாகவே குறைஞ்சிட்டு வருது. அந்த நாட்டு மாடு ஏன்னா அதில் போதுமான பால் கொடுக்கறதில்ல, பாலுக்காக நாட்டு மாடை வளர்க்குறவங்களோடனால அதை குறைஞ்சிட்டு வருது. அதை நிற்கிறதுக்காக இயற்கை விவசாயத்தில் இடுபொருட்களோட தேவைகளை குறைச்சி நாட்டு மாடுந்து கிடைக்கிற சாணம் கோமியத்தை மட்டும் வச்சு விவசாயம் பண்ண முடியுன்ற கான்செப்டில் இதை இயற்கை விவசாயத்தில் ஆரம்பித்தோம். அதுக்கு மேலே இதிலிருந்து சாணத்தை மதிப்பு கூட்டி ஒரு 290 வகையான கலைப்பொருட்கள் உருவாக்கியிருக்கோம். அது எல்லாமே கைவினை பொருட்கள், கையால் செய்யப்பட்டு அச்சு மோல்டு தேவையில்லை. இதோட யூனிக் கான்செப்ட், இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை எங்களுக்கு தெரிஞ்சு. அது என்னென்னா வந்து நாட்டு பசுவோட சாணம் கோமியம் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு 250 வகையான பயன்பாட்டு பொருட்கள், கைவினை பொருட்கள், கலைப்பொருட்கள், இறை உருவங்கள், இது மாதிரி பொருட்கள் உருவாக்கியிருக்கோம். அதான் இதோட ஸ்பெஷல். இது வந்து இயற்கை விவசாயத்தோட இணைந்து பண்ணுறோம். ஏன்னா நாட்டு மாடு வளர்த்தா தான் சாணம் கிடைக்கும். அந்த சாணத்திலேருந்து அந்த பொருட்கள் பண்ண முடியும். எது வரைக்கும் நாட்டு மாடுகள் இருக்கோ அது வரைக்கும் அந்த பொருட்களை உருவாக்க முடியும். அதான் இதோட கான்செப்ட்.
3: அடிப்படையில் நீங்கள் ஒரு இயற்கை விவசாயி அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் எத்தனை ஏக்கர் நிலம் வச்சுருக்கீங்க? என்ன மாதிரி விவசாயம் பண்ணுறீங்க? உங்கள் தோட்டங்கள் என்ன போட்டிருக்கீங்க?
4: எங்களுக்கு வந்து மொத்தம் ஒரு 8 ஏக்கர் இருக்குது மேடம். அது ஆர்கானிக் சர்டிஃபைடு லேண்டு, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அங்கக சான்றளிப்பு துறையிலேருந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். 2 நாட்டு மாடு தான் இருக்கும். அந்த 8 ஏக்கருக்கு தேவையான இடுபொருட்களை இந்த நாட்டு மாட்டு சாணத்திலிருந்து கிடைக்கிற சாணம் கோமியம் அதை மட்டும் வச்சு தான் இடுபொருட்களாக மாற்றி பயன்படுத்துகிறோம். அது பொதுவாக எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தான். நாட்டு மாடுலேருந்து அதில் கிடைக்கிற பொருட்களை வச்சு சாணம் கோமியம் பால் தயிர் நெய் இந்த 5 பொருட்களை வந்து பஞ்சகவியங்கள் சொல்லுவாங்க. இது வந்து விவசாயத்தில் ஒரு முக்கியமான பங்காற்றுது. இந்த 5 பொருட்களை வச்சு இடுபொருட்களாக நாங்கள் பஞ்சகவியா பண்ணுறோம், ஜீவாமிரதம் பண்ணுறோம், அமிர்த கரிசல் பண்ணுறோம், மூலிகை பூச்சிவரட்டி பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணி எங்களுக்கு தேவையான 8 ஏக்கர் நிலத்துக்கும் இந்த 2 மாட்டிலிருந்து கிடைக்கிற சாணத்தை மட்டும் வச்சு தான் நாங்கள் இடுபொருளாக பயன்படுத்தி விவசாயம் பண்ணிட்டு வரோம். கடந்த 8 வருஷமாக இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசினுடைய அங்கக சான்றளிப்பு திறந்து சர்டிஃபிகேட்டும் வச்சிருக்கோம். இப்போ நாங்கள் பண்ணுறது வந்து கொய்யா, முருங்கை, தென்னை இதை தவிர்த்து காய்கறிகளும் சீசனலாக காய்கறிகளும் கொஞ்சம் போட்டுட்ருக்கோம். இதுக்கு எந்த பொருளுமே நாங்கள் இது வரைக்கும் 8 வருஷமாக வெளியிலிருந்து எதுவுமே வாங்கினதில்லை. கெமிக்கல் சார்ந்த உரங்களோ அது இடுபொருட்களோ எதுவுமே வாங்கினதில்ல. இந்த 2 மாட்டில் வச்சு கிடைக்கிறதா எல்லாமே பயன்படுத்திட்டு இருக்கோம்.
3: இப்போ நிறைய மாடுகள் இருந்துச்சுன்னா இப்போ சாணம் வந்து நிறைய கிடைக்கும்ன்றது நாங்கள் நினைக்கிறோம். இப்போ 2 மாட்டோட சாணம் வந்து விவசாயத்துக்கும் பயன்படுத்தி இந்த மாதிரியான மதிப்பு கூட்டு பொருட்கள் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு போதுமானதாக இருக்குதா?
4: கண்டிப்பாக பண்ண முடியும். ஏன்னா இது வந்து கான்செப்ட் எங்கள் கான்செப்ட் வந்து முழுக்க முழுக்க கைவினை பொருட்கள் தான். இதுக்கு அச்சு கிடையாது, மோல்டு கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு மாடு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 to 12 கிலோ சாணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது எவ்வளோ நீங்கள் ஃபீடு பண்ணுறீங்க அதை பொறுத்து மாறும். அந்த கிடைக்கிற 10 to 12 kg சாணத்தை வந்து நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணீங்களாக்கும் மழைக்காலங்களில் நாங்கள் இந்த மாதிரி கைவினை பொருட்கள் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு வெயில் ரொம்ப முக்கியம். அந்த சமயத்தில் வந்து எல்லாமே இடுபொருளாக தான் பயன்படுத்துவோம். வெயில் காலங்களில் வந்து கிடைக்கிற சாணத்தை ஒரு நாளைக்கு ஒரு 3 கிலோ 4 கிலோ மட்டும்தான் நாங்கள் கைவினை பொருட்களுக்கு எடுத்துக்கிடுவோம். மீதியெல்லாம் உரமாக தான் பயன்படுத்துவோம். அதுவுமே போதுமானது.
2: நாட்டு மாட்டு சாணத்தில் மதிப்பு கூட்டுதல் தொழிலில் ஈடுபட்டு வரும் விவசாயி அவர்களின் நேர்முகம் கேட்டோம். இதன் தொடர்ச்சி நாளைய பண்ணை செய்தியில் தொடரும். நன்றி நேர்களே, இத்துடன் நிறைவு பெறுகிறது பண்ணை செய்தி.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:30.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மண்ணும் மணியும்.

0: அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் ஆர் பி பரிமளாதேவி அவர்கள். அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை மற்றும் விடைபெறும் முன் ஆகிய பகுதிகள் வளம் பெற காத்திருக்கின்றன. முதலாவதாக வாழையில் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிக்கும் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரீத்தி அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் ஆர் பி பரிமளாதேவி அவர்கள்.
1: இப்போ வாழை அப்படின்னு சொன்னோனாலே நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்துறது வாழை பழமாக இருக்கும். சில சமயம் பார்த்தோம்னா நம்ம கடைகளில் வாழை பூ வாங்கியும் பயன்படுத்துவோம். ஆனால் இதை அதிக நாள் நம்ம வச்சுட்டு இருக்க முடியாது. இப்போ வாழைப்பழம் வாங்கணும் அப்படின்னா ஒரு வாரத்துக்குள்ள அதை காலி பண்ணிடணும். இல்லை அப்படின்னா அது ஒன்று அழுகி போயிடும், இல்லை ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோதான். ஆனால் இதுலையும் மதிப்பு கூட்டலாம் அப்படின்னு நீங்கள் நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கீங்க. அதை பற்றி சொல்லுங்க. முத உங்களை பற்றின ஒரு அறிமுகம் எங்களுக்காக கொடுத்துருங்க.
2: வணக்கம் நேர்களே, நான் வந்து தேனி மாவட்டம் சின்னம்னூர் வட்டாரம் மூர்த்தநாயக்கம்பட்டி கிராமத்துலேருந்து வரேன். என் பேர் பிரீத்தி. நான் வந்து கடந்த ஒரு 7 வருஷமாக வந்து வாழையிலேருந்து மதிப்பு கூட்ட பொருட்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாழை எதுக்கு தேர்ந்தெடுத்தோன்னா, தேனி மாவட்டத்தில் வந்து ஒன் டிஸ்ட்ரிக் ஒன் ப்ராடக்ட் வாழை வந்து அறிவிச்சாங்க. வாழை மற்றும் திராட்சை அறிவிச்சனால வாழையிலேருந்து நாங்கள் மதிப்பு கூட்ட பொருட்கள் பண்ண ஆரம்பித்தோம். வாழை வந்து ஒரு 4 நாள் அந்த பழத்தை சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் வந்து பழம் வந்து ரொம்ப கனிஞ்சிரும், சாப்பிட முடியாது. வாழ்நாளை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து தான் வாழையை வந்து மதிப்பு கூட்ட பொருட்கள் வந்து பண்ண ஆரம்பித்தோம்.
1: ஏன்னா வாழையில் இருக்க அனைத்து பாகங்களுமே பயன்படுத்தக்கூடியதாக தான் இருக்கு. ஏன்னா வாழையடி வாழை அப்படின்னு சொல்கிறதுக்கான முக்கியத்துவமே அதுதான். அப்படி இருக்கிற இந்த வாழையோட என்னென்ன பாகங்களை நீங்க மதிப்பு கூட்டு பொருளா இப்ப செஞ்சிட்டு இருக்கீங்க?
2: இலையில இருந்து கீழே வந்து தண்டு வரைக்கும் எல்லா பாகத்தையுமே வந்து மதிப்பு கூட்ட பொருட்கள் பண்றோம். உதாரணத்துக்கு சொல்லணும், வாழைத்தண்டுலேருந்து சூப் பவுடர் வந்து ரெடி பண்ணிக்கிட்டுருக்கோம். அது இல்லாமல் வாழைத்தண்டுலேருந்து ஊறுகாய், வாழை மட்டையிலேருந்து கைவினைப் பொருட்கள் அது வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃப்ளவர் வாஸ் இந்த மாதிரி கூட அது மாதிரி வாழை மட்டையில் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாழை பூவிலேருந்து ஊறுகாயும் சாதப்பொடியும் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வாழை பழத்தை வந்து வாழை மாவாகவும் அதுக்கப்புறம் லட்டாகவும் அதுக்கப்புறம் வடகம் இந்த மாதிரி வாழையிலேருந்து இன்ஸ்டன்ட் பழத்தை வந்து இன்ஸ்டன்ட் மிக்ஸு இந்த மாதிரி வாழை பழத்துலேருந்து மதிப்பு கூட பண்ணுங்கள். வாழை இலையிலேருந்து எக்ஸாக்ட் எடுத்து வாழை இலை நீரை வந்து அதாவது சாப்பிட்றதுக்கும் அது இல்லாமல் வந்து நம்ம வெட்டுக்காயம் தீப்புண் காயத்தில் க்ளீன் பண்ணுறதுக்கு வாழை இலையிலேருந்து தண்ணீர் எடுத்து அதையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இன்னொன்று வந்து வாழை இலையிலேருந்து சோப்பு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதாவது வாழை கீழ் அடிமட்டத்தில் தண்டுலேருந்து மேலே கிளை வரைக்கும் எல்லாத்துலேருந்தும் மதிப்பு கூட பொருட்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
1: நிறைய பேர் இப்போ வீட்டில் நாங்கள் வாழை வச்சுருந்தோம் அப்படின்னா ஒன்று பழத்தை எடுத்துருப்போம், இல்லை காயை எடுத்துட்டு அப்புறம் தண்டை எடுத்துருப்போம், அவ்வளோதான். ஆனால் இவ்வளோ பயனுள்ள விஷயங்கள், அதுவும் முக்கியமாக இந்த வாழை இலையில் கூட நீங்கள் மதிப்பு கூட்டு விஷயங்களை செய்கிறீங்க அப்படின்னும் போது இதற்கான உத்வேகம் எப்படி உங்களுக்கு உதயமானது?
2: நாங்கள் வந்து வாழை விவசாயி. கொரோனா காலகட்ட வாழை வந்து சாகுபடியானதை வந்து விளைச்சல் இருந்துச்சு எடுத்துக்கிட்டு போகிறதும் வியாபாரிகள் யாரும் வரதில்ல. அந்த காலகட்டத்தில் வந்து அந்த வாழையெல்லாம் இப்படி வீணா போகுதே, அதை வந்து ஏதாவது பண்ணணும், வியாபாரத்துக்கு ஏதாவது பண்ணணும்ன்ற ஒரு யோசிக்கும் போது தான் எங்களுக்கு செண்டை கேவிக்கையோட அறிமுகம் வந்து கிடைச்சிது. அவங்க வந்து வாழையிலேருந்து மதிப்பு கூட்ட பொருட்கள் வந்து பண்ணலாம், நீங்கள் அதை வந்து நீங்கள் அதை தயாரித்து நீங்கள் அதோட வாழ்நாளை வந்து அதிகப்படுத்தலாம் அப்படின்ற வந்து எங்களுக்கு வந்து பயிற்சி அளித்தாங்க. தேடல் வந்து யாரை விட்டது, அதனால் ஒவ்வொன்றும் தேடி தேடி பயிற்சியில் கற்றுக்கிட்டு அது வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கு.
1: இப்போ தேனி அப்படின்னு சொன்னாலே நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வாழையும் சரி, அதே சமயம் கருப்பு திராட்சை அந்த பன்னீர் திராட்சைன்னு சொல்கிறதுக்கு வந்து இப்போ புவிசார் குறியீடு கூட கிடச்சிருக்கு. அந்த அளவுக்கு விவசாய பெருமக்களோட அந்த உழைப்புக்கும் ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். வாழையில் நீங்கள் நிறைய மதிப்பு கூட்டு பொருள் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க. அதில் உதாரணத்துக்கு நீங்கள் வாழைப்பழ பவுடர்லாம் செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னீங்க. இதை எப்படி மக்கள் பயன்படுத்துகிறாங்க? இப்போ புதுசாக வந்து வாழைப்பழத்தில் ஒரு பவுடரா அப்படின்றது ஒரு புது விஷயம். இந்த புது விஷயத்தை நீங்கள் எப்படி செய்ய ஆரம்பிச்சிங்க? மக்களுக்கு இதை எப்படி கொண்டு போகிறீங்க நீங்கள்?
2: அது வாழையோட மாவுன்ற ஒரு கேள்விக்குறி வந்து மக்கள்கிட்ட இப்பயும் இருக்குது. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற்றணுன்ற எண்ணத்தில் தான் நான் அந்த முயற்சி எடுத்துட்டேன். வாழையை வந்து வெறும் பழமாகவும் சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அது வந்து பழுத்துருச்சுன்னா சுகர் கண்டென்ட் அதிகமாயிரும், அது வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட் சாப்பிட முடியாது. சிறியவர் முழு பெரியவர் வரையும் அனைவரும் சாப்பிடணும், அதோட பயன்பாட்டுக்கு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து வாழை வந்து மாவாகவும் லட்டாகவும் இன்ஸ்டன்ட் மிக்ஸாகவும் கொடுக்க ஆரம்பிச்சிது. வாழை மாவு வந்து எப்படின்னா, குழந்தைக்கு தாய்ப்பாலுக்கு அடுத்து ஒரு 6 மாதம் கழித்து கொடுக்குற ஒரு இணை உணவாக வந்து வாழை மாவை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானொலியின் மண்ணும் மணியும் நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: தொடர்வது மதுரை வானொலியின் மண்ணும் மணியும் நிகழ்ச்சி.
1: வாழைப்பழ பவுடர் அப்படின்னு சொன்னோடனே வாழைப்பழமே ஒரு ஒரு மாதிரி விழுவிழுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்க? ஏன்னா பவுடரா நீங்க கொடுக்கும்போது பால்ல கரையக்கூட தன்மையா இருக்குமா, இல்ல நீங்க வந்து லட்டு எல்லாம் செய்யறீங்க அப்படின்னு சொன்னீங்க, அப்ப என்ன ஃபார்ம்ல அவங்க சாப்பிட்றது ரொம்ப நல்லது?
2: அது லட்ட கடலையும் வாழைப்பழத்தை பாலில் கலந்து சாப்பிட்றது, மாவை வந்து பாலில் கலந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். அதுலேயும் சிறந்த வகை வந்து செவ்வாழை.
1: இப்போ உங்கள் பகுதியில் செவ்வாழை அதிகமாக கிடைக்குதா?
2: செவ்வாழை மற்றும் பச்சை ஜீனைன்னு சொல்லக்கூடிய ரகம் வந்து பகுதியில் அதிகமாக கிடைக்கும்.
1: இப்போ நீங்கள் பண்ணுறது வந்து இந்த செவ்வாழையில் வாழைப்பழம் பவுடர் செய்கிறீங்களா, இல்லை வேற ரகத்தில் செஞ்சுட்டு இருக்கீங்க?
2: மொத்தம் வந்து நாலு ரகத்திலையும் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். வாழையில் வந்து ஜீனையன், செவ்வாழை, நேந்திரன், நாளிப்பூவன். நாளிப்பூவன்

0: வகை வந்து நாங்க எதுக்கு எடுத்தோம்னா, அது வந்து அதாவது பழத்தோட வாழ்நாள் அதிகப்படுத்துறதுக்காண்டி, அத்தியா மாத்துறதுக்காண்டி நாளிப்பவன் வகை எடுத்து.
1: இப்ப வாழைப்பழத்துல இந்த மாதிரி பவுடர் ஃபார்ம்ல நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னீங்க. இப்ப அதுக்கடுத்து நீங்க பார்க்கும்போது, அதாவது வாழைப்பூ அப்படின்னும் போது ஒரு மாதிரி துவர்ப்பு தன்மை அதிகம் இருக்கிறது. இதை எப்படி, அதாவது சாப்பிடுற வகையில, ஏன்னா குழந்தைகள்லாம் அதிக அளவு விரும்ப மாட்டாங்க, ஆனா அவங்களும் சாப்பிடுற வகையில நீங்க வந்து அதை வந்து ஒரு சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடற மாதிரி ஒரு பவுடரா கொடுக்குறீங்க, அதே சமயம் ஊறுகாயம் கொடுக்குறீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி எடுத்துக்கிறாங்களா அவங்க?
0: இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து யாருக்கு வந்து நின்று அந்த பூவை வந்து கிளீன் பண்ணி சமைக்கிறதுக்கான காலகட்டம் இல்லை, எல்லாம் பரபரப்பான காலகட்டத்தில் இருக்காங்க. சாத பொடியா கொடுத்தோம்னா, டிஃபன் பாக்ஸில் லஞ்சு பேக் பண்ணுற மாதிரி சாதத்தை வச்சு பொடி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. பிள்ளைகளும் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னு. எங்களுக்கு அதிகப்படியான மூவிங் இருக்கிறதே இந்த வாழைப்பூ சாத பொடி தான்.
1: அப்போ குழந்தைகள் அதிக அளவில் விரும்பி சாப்பிட்றாங்க. வாழை தண்டு இதுலேயும் நிறைய நீங்கள் மதிப்பு கூட்டுதல் செய்கிறீங்க. இப்போ சூப் அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி, அதாவது ரெடிமேடாக இந்த பேக்கெட்டை வாங்கி அவங்க சுடு தண்ணியில் கலந்து சாப்பிட்ற மாதிரி வச்சிருக்கீங்களா, இல்லை எப்படி அது நீங்கள் கொடுக்குற அந்த ப்ராடக்ட் அப்படின்றது எப்படி இருக்கு?
0: நம்ம வாழைத்தண்டு சூப் பவுடரில் நீங்கள் சுடுதண்ணியில் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் லைட்டாக சூடேற்றி காய்ச்சி குடிக்கிற மாதிரி தான் இருக்கும்.
1: வாழை இலையில் வந்து ஒரு மதிப்பு கூட்டு பொருள் செய்கிறீங்க அப்படின்னீங்க. ஏன்னா அதிக அளவில் ஒரு வாழை நம்ம மரம் வச்சுருந்தாலே வேஸ்ட்டாக போகிறது அப்படின்னா, அந்த வாழையோட நாரும் அதே மாதிரி இந்த இலையும் தான் அதிக அளவில் நம்ம அப்படியே தூக்கி எரிஞ்சிருவோம். அப்படி இருக்கும்போது இதில் மதிப்பு கூட்டுதல் அப்படின்னும் போது எப்படி சாத்தியமானது, ஃபஸ்ட்டு அதை சொல்லிடுங்க. அதே மாதிரி உங்கள் மதிப்பு கூட்டு பொருளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்றதையும் சொல்லிடுங்க.
0: வாழை இலையில் வந்து மதிப்பு கூட்டல் ரெண்டு பொருட்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாழை இலையிலேருந்து நீர் எடுத்து அதுலேருந்து சோப், குளியல் சோப் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம கிச்சன்லேயே நின்று வேலை பார்க்கும் போது நம்மளுக்கே தெரியாமல் அங்கங்கே சுட்டுக்குவோம், தீக்காயம் பட்டுரும். அதில் வந்து நம்ம நார்மல் சோப்பு வந்து பயன்படுத்துகிறப்ப வந்து அதோட காரத்தன்மைக்கு அது இன்னும் அந்த புண்ணு வந்து அதிகப்படியாகும். அதனால் வந்து வாழை இலையிலேருந்து நீர் எடுத்து அதில் சோப் மூலியமாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது ஒரு ஐடியா. அந்த வாழையை தான் தீக்காயம் பட்டவங்களுக்கெல்லாம் அந்த வாழை வந்து தான் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த ஐடியாவில் வந்தது இந்த சோப்பு. குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம்ல ஓம வாட்டர்னு சொல்லுவோம், அதை வந்து இவ்வளோ சத்தான வாழை வந்து செரிமானத்துக்கு எல்லாத்துக்குமே நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, இதுலேயே நம்ம தண்ணி எடுத்து அந்த ஓம வாட்டருக்கு இணையாக வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் வந்து வாழை இலையிலேருந்து நீர் எடுத்து கொடுக்க ஆரம்பித்தேன்.
1: இப்போ இது எல்லாமே மக்களுக்கு எப்படி நீங்கள் கொண்டு சேர்க்குறீங்க, அதாவது இவ்வளோ பொருட்கள் செய்கிறீங்க, இது வந்து ஆரோக்கியமான ஒரு விஷயம், இதை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு விஷயத்தை எப்படி மக்களுக்கு நீங்கள் விற்பனை மூலமாக கொண்டு சேர்க்குறீங்க?
0: இதுக்கு வந்து நிறையா ஸ்டால்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. மக்கள் நேரடியாக வந்து நம்ம சொல்கிற இதை புரிஞ்சுக்கிட்டு வாங்கிறதுக்கே அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தினவங்க மக்களையும் அவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள்டெல்லாம் சொல்லி இந்த மாதிரி நான் பயன்படுத்திருக்கேன், எனக்கு நல்லா இருக்குது, ரிசல்ட் வந்து நம்ம சொல்கிற காட்டி அவங்க சொன்னால் இன்னும் நல்லா இருக்குல்ல, அது மூலியமா வந்து மக்கள் வந்து அதோட பயனை வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க.
1: இப்ப நீங்க சொன்னீங்க நிறைய ஒரு கண்காட்சி மூலமாகவும் அதே மாதிரி இப்ப விழிப்புணர்வு மூலமாகவும் நீங்க மக்களுக்கு சொல்றீங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்ப எவ்வளவு பேர் அதை வந்து ஆர்வமா கேட்டுக்கிறாங்க, அதாவது புது விஷயம் இது, வாழைப்பழ பவுடராக இருக்கட்டும், இல்ல அதுல செய்யற சாத பொடியா இருக்கட்டும், இல்ல ஊறுகாயா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு புதுமையான விஷயம். இதை அவங்க வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க, எவ்வளவு ஆர்வமா அதை கேட்கறாங்க?
0: அதுதான் சொல்றேன், கொரோனா காலகட்டத்தில் வந்து எல்லாமே அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்கல்ல, அந்த சூழ்நிலை வந்து எல்லாரையுமே ஆர்கானிக்குக்கும் தள்ளப்பட்டுருச்சு. அதனால வந்து முதல் இருந்த அந்த பயம் வந்து இப்போ வந்து மக்கள் இடையில வந்து அது இல்லை, எல்லாருமே வந்து பின்னோக்கி ஓட, அதாவது எதுலனா சாப்பாட்டு முறையில் பின்னோக்கி ஓட ஆரம்பித்தாங்க. பழைய மாதிரி சாப்பாட்டு முறையெல்லாம் தேடி பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அந்த இதனால வந்து எனக்கு வந்து இதை வந்து கையாளுறதுக்கு வந்து கொஞ்சம் உதவியாக இருந்துச்சு.
1: அதாவது ஆரோக்கியமான அந்த உணவு தேடல் அப்படின்னு சொல்லும்போது எல்லா மக்களுமே இப்போ இதை கேட்குறாங்க, நமக்கு ஆரோக்கியம்தான் முக்கியம் அப்படின்றத இப்போ செவி சாய்க்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானொலியின் மண்ணும் மணியும் நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: தொடர்வது மதுரை வானொலியின் மண்ணும் மணியும் நிகழ்ச்சி.
1: நீங்க வந்து மொதல் ஒரு பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க. இப்ப பயிற்சி எடுத்துக்கிட்டு நல்ல ஒரு தொழில் முனைவோரா உருவாகி இருக்கீங்க. இப்ப அதே மாதிரி உங்களோட இந்த தொழில் பங்களிப்புல எவ்வளவு பேரை நீங்க அமர்த்தி எவ்வளவு வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்துருக்கீங்க?
2: நான் வந்து இந்த முதல்ல ஆரம்பித்த காலத்தில் வந்து ஃபேமிலி சப்போர்ட் மட்டும்தான் இருந்துச்சு. அதாவது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் சொன்னாங்க, ரெண்டு குழந்தைங்க இருக்காங்கல்ல, பேசாமல் வீட்டில் உட்காராம ஏன் இந்த மாதிரி ஓடிட்டுருக்க, எதுக்கு இந்த மாதிரி தேடல்லாம் உனக்கு வருது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்து இருந்துச்சு. வீட்டில் இருக்கவங்க ஃபேமிலி சப்போர்ட்டில் நல்லா புரிஞ்சுக்கிட்டு உனக்கு ஏதோ சாதிக்கணும்னு உனக்கு ஏதோ தோணுது நீ பண்ணு, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அப்பா அம்மா எல்லாரும் சப்போர்ட்டில் இருந்தாங்க. அதோட பிரதிபலிப்பு யார் யாரெல்லாம் வந்து தேடலை நிப்பாட்டுன்னு சொன்னாங்களோ அவங்களே என்னோட பொருளை வந்து விளம்பரப்படுத்த ஆரம்பித்தாங்க. அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் வந்து ஃபேமிலியில் ஸ்ட்ராங்காக இருந்தது. இப்போ வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு 3 வருஷமாக வந்து வீட்டளவில் நான் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபேமிலி சப்போர்ட்டோட. இப்போ ஒரு சின்ன யூனிட் ரன் பண்ணி அதில் ஒரு 4 பேர் வேலை பார்த்துருக்கேன்.
1: இப்போ உங்களோட விற்பனை அப்படின்றது எந்த அளவு இருக்குது? என்னென்ன பக்கத்தில் இருக்க பகுதிகளுக்கு மட்டும் கொடுக்குறீங்களா, இல்லை வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்கள் இந்த மாதிரி பகுதிகளுக்கும் இப்போ விற்பனை செஞ்சிட்ருக்கீங்களா?
2: இப்போ தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் 16 மாவட்டங்களுக்கு வந்து நம்ம விற்பனை கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் மாநிலங்கள் வந்து கர்நாடகாவில் கொடுத்துட்ருக்கோம்.
1: இப்போ இந்த மாதிரி ஒரு தொழில் முனைவோராக நீங்கள் உருவாகியிருக்கீங்க. ஏன்னா நம்ம ஒரு புது

0: விஷயத்த ஆரம்பிக்கிறோம் அப்படின்னும் போது நிறைய எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனாலும் இந்த விஷயம் நம்ம கவனமாக வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கான லாபம் அப்படின்றது எப்பொழுதுமே இருக்கும் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க?
1: எல்லாருமே தொழிலில் தோற்று போகிறதுக்கான ஒரு விஷயம் வந்து என்னென்னா, ஆரம்பத்தில் ஆர்வத்தில் எல்லாருமே பண்ணுவாங்க. வேலையாள்கள் போடுற வரைக்கும் வேலையாளுக்கான கூலி வந்து எடுக்க மாட்டாங்க, அதில் வந்து தோற்று போயிடுவாங்க. நம்ம ஆள் போட்ட பிறகு அந்த லாபத்திலேருந்து கூலி எடுக்கும் போது நம்மளுக்கு அந்த லாபம் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆரம்பத்திலேருந்தே அதில் வந்து கவனமாக இருந்தது. இன்னொன்று வந்து தரத்தை குறைக்கக்கூடாதுன்றதில் கவனமாக இருக்கு.
0: அதாவது தரம் அப்படின்றது தான் எப்பொழுதுமே ஒரு உண்மையான அங்கீகாரமாகவும் இருக்கும், நம்ம உழைப்புக்கேற்ற லாபமும் கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம். அதில் மட்டும் என்றைக்குமே காம்ப்ரமைஸ் அப்படின்றது கிடையவே கிடையாது. இப்போ நிறையா நீங்கள் பயிற்சிகள்லாம் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க, நீங்கள் எங்கேயும் போய் பயிற்சி இப்போ கொடுத்துட்டு இருக்கீங்களா?
1: இப்போ வந்து தொழில் முனைவோர் சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் பயிற்சியாளராக மாறி இருக்கேன். இதுக்கு வந்து கேவிகேயும் ஆர்சிட்டி எல்லா டிஸ்ட்ரிக்டும் ஆர்சிட்டியும் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம்.
0: இப்போ நிறையா பேரை நீங்கள் அப்போ உருவாக்கியிருக்கீங்க.
1: கண்டிப்பாக.
0: இன்னும் என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு எதிர்கால திட்டம் அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு இருக்கா?
1: கண்டிப்பாக இருக்கிறது. வாழையில் வந்து தண்டு வந்து நம்ம இப்போ நார்மலாக பாட்டிலில் ஜூஸ் இருக்குல்ல, அது மாதிரி வாழை தண்டை வந்து ஜூஸாக வந்து எல்லா கடைகளிலையும் கொண்டு வரலாம் அப்படின்னு.
0: வாழைத்தண்டு ஜூஸ்?
1: ஜூஸ்.
0: ஏன்னா நிறையா கிராமங்களில் இந்த வாழைத்தண்டு ஜூஸ் அதிக அளவில் குடிப்பாங்க. அப்படி இருக்கும்போது இதையே ஒரு விற்பனைக்கும் நீங்கள் கொண்டு செல்லணும் அப்படின்னு.
1: அதாவது வாழைத்தண்டு ஜூஸ்ன்றப்ப வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா, அந்த ஏரியாவில் காலையில் செஞ்சு குடிப்பாங்க அவ்வளோதான். அது ஒரு குறிப்பிட்ட கட்டாயத்தில் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காம போகும். இந்த கல்லடப்பான அதுக்கெல்லாம் சொல்லுவாங்க வாழைத்தண்டு தான் தண்ணீர் தான் நிறைய எடுத்து குடிக்கணும்னு. அதை நம்ம ஜூஸாக கொண்டு போகிறப்ப நார்மலாகவே குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே பெரியவங்க முதல்ல எல்லாருமே கொண்டு போவோம். கடையில் போய் ஏதோ ஒரு பொடி கலந்து கெமிக்கல் கலந்து ஜூஸ் குடிக்கிறதுக்கு இதை கொண்டு போய் செலுத்துவோம் அப்படின்ற ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கை.
0: இன்னைக்கு வருகை புரிந்து அதாவது வாழை அப்படின்றதுக்கான இவ்வளோ மதிப்பு கூட்டு விஷயங்கள் இருக்கா அப்படின்றதையும் இன்னைக்கு ரொம்ப அழகாக எங்களுக்காக தெளிவுபடுத்தி சொன்னீங்க. நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.
1: நன்றி.
2: இதுவரை வாழையில் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிக்கும் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரீத்தி அவர்களின் நேர்முகம் கேட்டோம். உடன் உரையாடினார் ஆர்டி பரிமளாதேவி அவர்கள். தொடர்வது வேளாண் தகவல். இன்றைய வேளாண் தகவலில் வரப்பு ஓரங்களில் மரங்களை நடுவோம், வருமானம் ஈட்டுவோம் அப்படின்னு சொல்லி அதோட பயன்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். எந்த விவசாயம் செய்தாலும் வரப்பு ஓரங்களில் மரம் நடுவது பல்வேறு நன்மைகளை தரும். அப்படி வரப்பு ஓரங்களில் இருக்கிற மரங்களால் வெப்பக்காற்று தடுக்கப்பட்டு நுண்ணுயிர்கள் வளர்வதற்கேற்ற உகந்த சூழ்நிலை ஏற்படுது. நிலத்தின் வெப்பநிலை குறைந்து நுண்ணுயிரிகள் வளர்வதற்கு சாதகமான சூழல் ஏற்படுது. மரங்களிலிருந்து கிடைக்கும் இலைத்தழைகளை முடாக்காக இடும்போது மண்ணின் வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரை குறையும்னு சொல்கிறாங்க. இந்த மண்ணில் சிதைவுறும் இலைத்தழைகளுக்கு மண்புழுக்களுக்கு உணவாக அமைது. மேலும் மண்புழுக்களின் எச்சம் நுண்ணுயிர்களுக்கு உணவாக அமைது. இலைத்தழைகள் நுண்ணுயிரிகளால் சிதைக்கப்பட்டு அவைகளுக்கு உணவாவதுடன் இலைகளில் உள்ள சத்துக்களை மண்ணுக்கு சேர்க்கிறது. காலப்போக்கில் இலைத்தழை எச்சங்களும் நுண்ணுயிரிகளின் இறந்த உடல்களும் சேர்ந்து மண்ணில் மட்கி உருவாகிறது. அதிக மழைப்பொழிவின் போது ஏற்படும் மண்ணரிப்பை மரங்கள் தடுக்கின்றன. இதன் மூலம் மேல் மண்ணில் இருக்கும் நுண்ணுயிரிகள் பாதுகாக்கப்படுகிறது. இப்படி வரப்பு ஓரங்களில் நீண்ட கால டிம்பர் மரங்களான தேக்கு, மக்கோனி, ரோஸ்வுட், வேங்கை, கருமருது, மஞ்சள், கடம்பு ஆகியவற்றை 8 அடி இடைவெளியில் ஏக்கருக்கு 104 மரங்கள் வரை நடவு செய்யலாம். 5 முதல் 10 ஏக்கர் வரையிலான பெரிய நிலங்களில் 2 வரிசைகளில் வரப்பு ஓர மரங்களாக நடவும் இயலும். 10 அடி இடைவெளியில் குறுக்கு முறுக்கு முறையில் மரங்களை நடவு செய்வது அவசியம். விவசாயிகள் விருப்பத்திற்கேற்ப 15 அடி இடைவெளியில் நாவல், பலா போன்ற டிம்பர் மற்றும் பழம் தரும் மரங்களையும் நடலாம். அதிக இடைவெளி விடும்போது நடப்படும் மரங்களின் எண்ணிக்கை பாதியாக குறையுன்றதுனால வரப்பு ஓரங்களில் மரம் நடும்போது அருகில் நடுவதையே வந்து சிறப்பானதாக இருக்கும். வரப்பு ஓரங்களில்

ஒரே வகையான மரம் நடுவதை தவிர்த்து 2 முதல் 4 வகையான மரங்களை கலந்து நடுவது சிறப்பாக இருக்கும். அப்படி செய்யும்போது மரக்கன்றுகளை தேர்வு செய்வது என்பது காலநிலை, மண்ணோட ஆழம், மண் வகை, நீரின் உப்பு, நீர் இருப்பு போன்ற காரணிகளை சார்ந்து அமைஞ்சிருக்கும். எனவே ஏறக்குறைய சம அளவிலான நீர் தேவை மற்றும் பராமரிப்பு தேவைப்படுகின்ற டிம்பர் ரகங்களை கலந்து நடுவது நன்மை தரும். உதாரணமாக தேக்கு, மக்கோனி, மஞ்சள் கடம்பு, வேங்கை மற்றும் கருமருது போன்ற மரங்களுக்கு மிதமான நீரும் பராமரிப்பும் தேவைப்படுவதால் இம்மரங்களை கலந்து நடுவது உகந்தது. மேற்கண்ட மரங்களுக்கு இடையே 2 அல்லது 3 வேப்ப மரங்களையும் நடுவது அவசியம். இதன் மூலம் இயற்கை உரம் மற்றும் இயற்கை பூச்சிக்கொல்லிகளை நாமே தயாரிக்க முடியும். இன்றைய வேளாண் தகவலில் வரப்பு ஓரங்களில் மரம் நடுவதால் வருமானம் எப்படி ஈட்டலாம் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இனி தொடர்வது வேளாண் பழமொழி சிந்தனை. நீரும் நிலமும் இருந்தாலும் பருவம் பார்த்து பயிர் செய். நீரும் நிலமும் இருந்தாலும் பருவம் பார்த்து பயிர் செய். தொடர்ந்து விடை பெறும் முன் கேட்கலாம். தென்னை மரங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் கொளிஞ்சி, தக்கப்பூண்டு, சணப்பு விதைத்து பூ எடுத்தல் சமயத்தில் மடக்கு, ரோட்டாவேட்டர் விற்று நன்றாக நொறுக்கிவிட்டால் குறும்பை உதிர்வை தவிர்க்கலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: റേഡിയോ ലിസണേഴ്സൊക്കെ എല്ലാവർക്കും എന്നോട് വാഴ്ത്തുക്കൾ. താങ്ക് യു.
1: உயிர் வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. தொடர்ந்து நாம் கேட்கவிருப்பது 8 மணிக்கான செய்தி அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் வர காத்திருக்கிறது.
3: வாசிப்பவர் ஷியாமளா. திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக திறன் போட்டியில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுடன் இன்று புதுதில்லியில் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். திறன் மேம்பாட்டிற்கென தனி அமைச்சகம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். சர்வதேச சூழலுக்கு ஏற்ப இளையோர் திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு தொடர்பான திறன்களையும் இளையோர் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். ஷங்காயில் நடைபெற்ற உலக திறன் போட்டிகளில் இந்தியா சார்பில் 6 வெள்ளி மற்றும் 20 பதக்கங்களை

மற்றவர்கள் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். தொலைத்தொடர்பு மற்றும் டிஜிட்டல் துறை பெரிய அளவில் சீர்திருத்தங்களை கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகிலேயே 5G சேவையை விரைவாக செயல்படுத்திய நாடாக இந்தியா திகழ்கிறது என்று தெரிவித்தார். உலக அளவில் நடைபெற்று வரும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் 49% இந்தியா கொண்டிருப்பதாக அவர் கூறினார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் திகழ்கிறது என்பதையே இது எடுத்துரைப்பதாக உள்ளது என்று திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். மின் உற்பத்திக்கு தேவையான

இது தொடர்பாக ரயில்வே மற்றும் மின்துறையுடன் ஒருங்கிணைந்து நிலக்கரித்துறை செயல்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக்கா வெற்றி பெற்றுள்ளது. மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் திருமதி மரகதம் குமாரவேல் திமுக வேட்பாளர் திரு பரந்தாமனை விட 20,008 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். தாராபுரம் தொகுதியில் தாவேக்காவின் திருமதி சத்யபாமா திமுக வேட்பாளர் திருமதி சுகன்யாவை விட 9,471 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். இவ்விரு தொகுதிகளிலும் அஇஅதிமுக 3வது இடத்தை பிடித்தது. சட்டப்பேரவைத் தேர்தலின் போது அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருமதி மரகதம் குமரவேல் மற்றும் திருமதி சத்யபாமா ஆகியோர் தங்களது சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து இந்த இடைத்தேர்தல் நடைபெற்றது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக்காவுக்கு கிடைத்த வெற்றி அரசியல் நாகரீகத்திற்கு கிடைத்த வெற்றி என்று அக்கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வாக்குகளுக்கு பணம் கொடுக்காமல் எந்த ஃபார்முலாவும் இல்லாமல் ஜனநாயகம் காக்கும் ஃபார்முலாவை வைத்து இந்த வெற்றியை தாவேக்கா பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழகம் ஊழல் சக்திகளின் கோட்டை அல்ல என்று கூறியுள்ள அவர், மக்கள் சக்தியின் கோட்டை என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் உணர்த்தியுள்ளதாக கூறியுள்ளார். இந்த வெற்றி தொடரும் என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இந்த இடைத்தேர்தலில் பல்வேறு விதிமுறைகளை மீறி தாவேக்கா வெற்றி பெற்றுள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், துரோகத்திற்கு கிடைத்த இடைக்கால வெற்றி இது என்று குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் பொய்பிம்ப அரசியலின் வீழ்ச்சி தொடங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தாவேக்காவிற்கு எதிராக போட்டியிட்ட கட்சிகள் பெற்ற வாக்குகள் ஆட்சிக்கு எதிரானது என்று கூறியுள்ள அவர், அவைதான் பெரும்பான்மை என்றும் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக தாவேக்கா அரசு பெரும்பான்மை மக்களால் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு மு க ஸ்டாலின் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அதிகாரம் மற்றும் பணபலத்தை பயன்படுத்தி தாவேக்கா வெற்றி பெற்றிருப்பதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த இரண்டு தொகுதிகளிலும் அஇஅதிமுகவிற்கு நல்ல வாக்குகள் கிடைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக அஇஅதிமுக மேலும் உத்வேகத்துடன் பாடுபடும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அமைதிக்கான நோபல் பரிசு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவ்நீதம் நவி பிள்ளைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சட்டம் மற்றும் அமைதிக்காக அவர் ஆற்றிய பணிகளுக்காக இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவின் டர்பனில் 1941 ஆண்டு பிறந்த இவர் ஐநா மனித உரிமை ஆணையத்திலும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலும் பணியாற்றியுள்ளார். இவரது மூதாதையர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற திருமதி நவ்நீதம் நவி பிள்ளைக்கு முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் லாகோஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஃபரூ சஞ்சய் அமன் சொனாலி மிர்கேல்கர் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. தில்லியில் நடைபெற்று வரும் தேசிய ஒப்பன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஆஷா இளங்கோ தங்கப்பதக்கம் வென்றார். ஆந்திராவில் நடைபெற்ற தேசிய பால் பேட்மிண்டன் போட்டியில் தமிழகம் 3 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 11.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன் எடுத்துள்ளது. மகளிர் கூடைப்பந்து லீக் போட்டி பெங்களூருவில் வரும் 20ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 6 அணிகள் இதில் பங்கேற்கின்றன. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: அல்ல இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
1: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியமே.
0: உன்னை நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
1: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது. அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
0: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: ஆகாஷ்வாணி மதுரை மதியாலை 1669 கிலோ ஹெர்ட்ஸில் இனி கேட்டு ரசிக்கலாம் மதுரை தென்றலில் ஈடுவிடாத பாடல்களாய்.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும், படி.
2: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்ன

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம் இருந்தாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான புனிதமான புனிதமான

0: நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் அறிவியல் வெள்ளி. இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை சங்கிலியில் விலங்குகள் உரை வழங்குகிறார் எம் கமலேஷ் அவர்கள்.
2: இயற்கை என்பது ஒரு அற்புதமான, சிக்கலான மற்றும் நுட்பமான சமநிலையான அமைப்பு. இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிரினமும் சிறிய நுண்ணுயிரிலிருந்து பெரிய திமிங்கலம் வரை ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. தாவரங்கள், விலங்குகள், பூஞ்சைகள், பாக்டீரியாக்கள் ஆகிய அனைத்தும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டுள்ளன. இந்த இணைப்பே இயற்கை சங்கிலி அல்லது பொதுவாக உணவுச் சங்கிலி என்று அழைக்கப்படுகிறது. உணவுச் சங்கிலியில் விலங்குகள் மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளன. அவை தாவரங்களை உணவாக எடுத்துக்கொள்வதிலிருந்து தொடங்கி மற்ற விலங்குகளை வேட்டையாடுவது வரை பல்வேறு நிலைகளில் செயல்படுகின்றன. விலங்குகள் இல்லாமல் உணவுச் சங்கிலி முழுமையடையாது. அதேபோல் உணவுச் சங்கிலி இல்லாமல் விலங்குகளின் உயிர் வாழும் சாத்தியமில்லை. இது ஒரு இருவழி சார்பு உறவு. நாம் இங்கு உணவுச் சங்கிலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் விலங்குகளின் பல்வேறு பங்குகளை, ஆற்றல் ஓட்டம் மற்றும் பல்வேறு சூழல் அமைப்புகளில் உள்ளவற்றை நாம் வந்து தெளிவாக இங்கு பார்க்க போகிறோம். மனித செயல்பாடுகளால்

ஏற்படும் தாக்கங்களையும் காண்போம். இயற்கையின் இந்த அற்புதமான தொடர்பை புரிந்து கொள்வது நமது கடமை. ஏனெனில் நாம் அனைவரும் இந்த சங்கிலியின் ஒரு பகுதியாகவே இருக்கிறோம். இயற்கையில் உணவு சங்கிலிகள் தனித்தனியாக இருப்பதில்லை, பல சங்கிலிகள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது. இதுவே உணவு வலை, ஃபுட்வெப் என்ற சிக்கலான வலையமைப்பை உருவாக்குகின்றன. உணவு வலைதான் உண்மையான இயற்கை அமைப்பு. உதாரணமாக, ஒரு காட்டில் புல்லை மான், முயல், வெட்டுக்கிளி ஆகியவை உண்ணலாம். மான், புலி, சிறுத்தை ஆகியவற்றால் வேட்டையாடப்படலாம். வெட்டுக்கிளியை தவளை, பறவைகள் உண்ணலாம். தவளையை பாம்பு உண்ணலாம். பாம்பை கழுகு உண்ணலாம். இவ்வாறு பல தொடர்புகள் உருவாகின்றன. ஒரு விலங்கு பல சங்கிலிகளின் முக்கிய பகுதியாக இருக்கலாம். உணவு வலை உணவு சங்கிலியை விட நிலையானது. ஒரு இணைப்பு அறுபட்டாலும் மாற்று வழிகள் உள்ளதால் அமைப்பு தொடர முடியும். ஆனால் பல இணைப்பு அறுபட்டால் அமைப்பு சீர்குலையும். எனவே பல்லுயிர் பெருக்கம் உணவு வலையின் வலிமையை அதிகரிக்கிறது. உணவு வலையின் முக்கியத்துவம் என்ன? உணவு வலை முக்கியத்துவம் என்பது சூழலமைப்பின் நிலைத்தன்மையை அதிகரிக்கிறது. அதாவது, ஆற்றல் மற்றும் ஊட்டச்சத்துக்களின் பல பாதைகளை வழங்குகிறது. மேலும் ஒரு இனத்தின் அழிவு மற்ற இனங்களை எவ்வாறு பாதிக்கும் என்பதை காட்டுகிறது. பாதுகாப்பு திட்டங்களை வகுக்கவும் உதவி செய்கிறது. சூழலியல் ஆராய்ச்சிக்கு அடிப்படை ஆதாரமாக அமைகிறது. உணவு வலைகளை புரிந்து கொள்வது ஒரு இனத்தை பாதுகாப்பது எப்படி முழு சூழலமைப்பும் பாதுகாக்கிறது என்பதை உணர்த்துகிறது. எடுத்துக்காட்டாக, யானைகளை பாதுகாப்பது காட்டின் பல இனங்களை பாதுகாக்க உதவுகிறது. ஏனெனில் யானைகள் விதை பரவல், வாழ்விட உருவாக்கம் ஆகியவற்றில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அதேபோல் புலிகளை பாதுகாப்பது முழு காட்டு சூழலமைப்பையும் பாதுகாக்கிறது. உணவு வலைகளில் கீஸ்டோன் இனங்கள், அதாவது கீஸ்டோன் ஸ்பீசிஸ் என்று அழைக்கப்படும் சில இனங்கள் உள்ளன. இவை எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் சூழலமைப்பில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. புலி, யானை, தேனி, சில நட்சத்திர மீன்கள் ஆகியவை கீஸ்டோன் இனங்களாக கருதப்படுகின்றன. இவற்றை பாதுகாப்பது மிகவும் அவசியம். ஆற்றல் ஓட்டம் அல்லது 10% விதி பற்றி அறிவோம். அதாவது, உணவு சங்கிலியில் ஆற்றல் ஒரு திசையில் மட்டுமே ஓடுகிறது. உற்பத்தியாளர்களிடமிருந்து உச்ச நுகர்வோர்களுக்கு ஒவ்வொரு நிலையிலும் ஆற்றலின் பெரும்பகுதி இழக்கப்படுகிறது. ஆற்றல் மீண்டும் சூரியனுக்கு திரும்பாது, அது வெப்பமாக சிதறிவிடுகிறது. இதுவே ஆற்றல் ஓட்டம் எனப்படுகிறது. இந்த விதியில் ராமண்ட் லீன்மன் என்ற விஞ்ஞானி 1942 கண்டறிந்தார். ஒரு டிராஃபிக் நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு சுமார் 10% ஆற்றல் மட்டுமே மாற்றப்படுகிறது. மீதமுள்ள 90% ஆற்றல் சுவாசம், இயக்கம், வெப்பம், கழிவுகள் ஆகியவற்றில் இழக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக, தாவரங்கள் 1000 கலோரி ஆற்றல்களை சேமித்தால் தாவர உண்ணிகள் சுமார் 100 கலோரி மட்டுமே பெறுகின்றன. மாமிச உண்ணிகள் 10 கலோரி மட்டுமே பெறுகின்றன. உச்ச வேட்டையாடுபவர்கள் 1 கலோரி மட்டுமே பெறுகின்றன. இதனால் தான் உச்ச வேட்டையாடுபவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும். ஒரு புலிக்கு பல மான் தேவை, ஒரு மானுக்கு பல புல்செடிகள் தேவை. இந்த விதி உணவு தேர்வுகளை பாதிக்கிறது. தாவர உணவு உண்பவர்கள் ஆற்றலை நேரடியாக பெறுகின்றனர். மாமிச உணவு உண்பவர்கள் பல நிலைகள் வழியாக ஆற்றலை பெறுவதால் அதிக நிலம் மற்றும் வளங்கள் தேவைப்படுகின்றன. இது சுற்றுச்சூழல் தாக்கத்தை அதிகரிக்கவும் உதவுகிறது. சூழலியல் பிரமீடுகள் பற்றி இங்கு காண்போம். ஆற்றல் ஓட்டத்தை விளக்க சூழலியல் பிரமீடுகள் பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது, 3 முக்கிய வகைகள் உள்ளன. இவற்றில் எண்ணிக்கை பிரமீடு, அதாவது பிரமீட் ஆஃப் நம்பர்ஸ், ஒவ்வொரு நிலையிலும் உள்ள உயிரினங்களின் எண்ணிக்கை. பொதுவாக அடித்தளம் அகலமாகவும் உச்சி குறுகலாகவும் இருக்கும். ஆனால் சில சமயங்களில் தலைகீழாகவும் இருக்கலாம். எடுத்துக்காட்டு, ஒரு மரத்தின் பல பூச்சிகள் இருப்பவை போன்று. உயிர்ம பிரமீடு, அதாவது பிரமீட் ஆஃப் பயோமாஸ், ஒவ்வொரு நிலையிலும் உள்ள உயிர்மத்தின் அளவு. எடுத்துக்காட்டு, இது பொதுவாக நேர்முகமாக கூட இருக்கலாம். ஆற்றல் பிரமீடு, பிரமீட் ஆஃப் எனர்ஜி, ஒவ்வொரு நிலையிலும் உள்ள ஆற்றலின் அளவு. இது எப்போதும் நேர்முகமாக இருக்கும். ஆற்றல் எப்போதும் குறைந்து கொண்டே செல்கிறது. ஆற்றல் பிரமீடு மிகவும் முக்கியமான ஒன்று என்பதை நாம் இதன் மூலம் அறியலாம். ஏனெனில் ஆற்றல் எப்போதும் குறைந்து கொண்டே செல்கிறது. இதனால் உணவு சங்கிலிகள் பொதுவாக 4 மற்றும் 5 நிலைகளுக்கு மேல் நீடிக்காது. ஆற்றல் வந்து போதாமல் போகலாம். சூரியன்தான் அனைத்து ஆற்றலின் மூலம். ஒளிச்சேர்க்கை மூலம் தாவரங்கள் இந்த ஆற்றலை பிடித்து கொள்கின்றன. பின்னர் அது உணவு சங்கிலி வழியாக பயணிக்கிறது. இறுதியில் அனைத்து ஆற்றலும் வெப்பமாக சிதறி விண்வெளிக்கு செல்கிறது. இது தெர்மோடைனமிக்ஸ் விதிகளுக்கு ஏற்ப உள்ளது. இப்போது பல்வேறு சூழலமைப்புகளில் உணவு சங்கிலிகள் நிலையை பற்றி அறிவோம்.

ஒவ்வொரு சூழல் அமைப்பும் தனக்கே உரிய உணவுச் சங்கிலிகளை கொண்டுள்ளது. காடு, புல்வெளி, பாலைவனம், நன்னீர், கடல் ஆகியவற்றில் விலங்குகளின் பங்கு வேறுபடும். வாழ்விடம், காலநிலை, உணவுத் தொகை, கிடைப்பு ஆகியவற்றை உணவுச் சங்கிலியின் அமைப்பை தீர்மானிக்கின்றன. காட்டுச் சூழலமைப்பு பற்றி காண்போம். காடுகள் மிகுந்த பல்லுயிர் பெருக்கத்தை கொண்டுள்ளன. எனவே உணவு வலைகள் மிகவும் சிக்கலானவை. எடுத்துக்காட்டு, இலைகள், பூச்சிகள், பறவைகள், பாம்பு, கழுகு என்ற உணவுச் சங்கிலி அமைப்பு, புல், இலைகள், மான், புலி என்ற உணவுச் சங்கிலி அமைப்பு, பழங்கள், குரங்கு அல்லது பறவை, பாம்பு அல்லது கழுகு என்ற உணவுச் சங்கிலி அமைப்பு. இவ்வாறு யானைகள், குரங்குகள், பல்வேறு பறவைகள், புலிகள், சிறுத்தைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்திய காடுகளில் புலி, யானை, மான், காட்டுப்பன்றி, மயில், பாம்புகள் ஆகியவை பொதுவானவை. புல்வெளி சூழலமைப்பு பற்றி காண்போம். புல்வெளி சூழலமைப்பில் புல்வெளிகளில் தாவர உண்ணிகள் அதிகம். எடுத்துக்காட்டுகள், புல், வெட்டுக்கிளி, தாவளை, பாம்பு, கழுகு என்ற அமைப்பு. தென் புல், மான், வரிக்குதிரை, சிங்கம் அல்லது சிவிங்கி என்ற அமைப்பு. பாலைவன சூழலமைப்பை பற்றி இங்கு காண்போம். நீர் பற்றாக்குறையால் உணவுச் சங்கிலிகள் குறுகியவை. எடுத்துக்காட்டு, கற்றாழை அல்லது புதர், எலி, முயல், பாம்பு, கழுகு என்ற உணவுச் சூழலமைப்பு. ஒட்டகம், பல்லிகள், பாம்புகள் முக்கியமானவை இவற்றில். பாலைவன விலங்குகள் நீண்ட காலம் நீர் இல்லாமல் உயிர் வாழும் திறன் கொண்டவை என்பது நாம் அறிந்த ஒன்றே. நன்னீர் சூழலமைப்பு, ஆறுகள், ஏரிகள், குளங்கள் ஆகியவற்றில் இருக்கும் பாசி அல்லது நீர்த்தாவரங்கள், சிறிய மீன் அல்லது பூச்சிகள், பெரிய மீன் அல்லது முதலை அல்லது மீன்கொத்தி பறவை என்ற சூழலமைப்பு, தவளைகள், நண்டுகள், பல்வேறு மீன்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. நீர் மாசுபாடு இந்த சங்கிலிகளை மிகவும் பாதிக்கிறது. கடல் சூழலமைப்பை பற்றி இங்கு காண்போம். கடல் உணவுச் சங்கிலிகள் மிகவும் நீண்டவை. எடுத்துக்காட்டு, ஃபைட்டோ பிளாங்க்டான், ஜூ பிளாங்க்டான், சிறிய மீன், பெரிய மீன், சுறா, திமிங்கலம் என்ற உணவுச் சங்கிலி அமைப்பு. உச்ச வேட்டையாடுபவர்களும் இதில் அடங்கியுள்ளன. கடல் மாசுபாடு மற்றும் அதிகப்படியான மீன் பிடித்தல் இந்த சங்கிலிகளை அச்சுறுத்துகின்றன. இவற்றில் ஒவ்வொரு சூழல் அமைப்பிலும் விலங்குகள் அந்த சூழலுக்கு ஏற்ப தழுவி உள்ளன. அவற்றின் உணவு பழக்கம், வேட்டை முறை, இனப்பெருக்கம் ஆகியவை அந்த சூழலின் நிலைமைகளுக்கு ஏற்ப அமைந்துள்ளன. இது பரிணாம வளர்ச்சியின் விளைவு. விலங்குகளின் சூழலியல் முக்கியத்துவத்தை பற்றி இங்கு காண்போம். விலங்குகள் உணவுச் சங்கிலியில் வெறும் நுகர்வோர்களாக மட்டும் இல்லை. அவை சூழலமைப்பின் ஆரோக்கியத்திற்கு பல வழிகளில் பங்களிக்கின்றன. மக்கள் தொகை கட்டுப்பாடு, அதாவது வேட்டையாடுபவர்கள் தாவர உண்ணிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துகின்றன. இல்லையெனில் தாவரங்கள் அழிக்கப்பட்டுவிடும். தாவர உண்ணிகள் தாவரங்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துகின்றன. இந்த இருவழி கட்டுப்பாடு சமநிலை பேணுகிறது. விதை பரவல், பல பறவைகள், பாலூட்டிகள், பூச்சிகள் விதைகள் பரப்புகின்றன. யானைகள், குரங்குகள், வவ்வால்கள் இதில் முக்கியமான ஒன்று. இது காடுகள் மீளுருவாக்கத்திற்கு அவசியம். தென் மகரந்த சேர்க்கை பற்றி அறிவோம். தேனீக்கள், பட்டாம்பூச்சிகள், சில பறவைகள், வவ்வால்கள் மகரந்த சேர்க்கை செய்கின்றன. உலக உணவு உற்பத்தியில் மகரந்த சேர்க்கை மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. தேனீக்கள் இல்லாவிட்டால் பல பழங்கள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தி செய்ய முடியாமல் போய்விடும். எனவே மகரந்த சேர்க்கை உலக உணவு உற்பத்தியில் முக்கியத்துவம் பெறுகிறது. மண்வளம் மற்றும் சுழற்சி, மண்புழுக்கள், கரையால் போன்றவை மண்ணை காற்றோட்டமாக்கி ஊட்டச்சத்துக்களை சுழற்சி செய்கின்றன. இறந்த உயிரினங்களை சிதைப்பவர்கள் ஊட்டச்சத்துக்களை மீண்டும் மண்ணுக்கு திருப்புகின்றன. சூழல் பொறியியலில் உணவுச் சங்கிலி அமைப்பு, யானைகள், பவளப்பாறைகள் உருவாக்கும் உயிரினங்கள் ஆகியவை வாழ்விடங்களை மாற்றி அமைக்கின்றன. இது மற்ற உயிரினங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்குகிறது. கார்பன் சேமிப்பு மற்றும் காலநிலையில் விதை பரவல் செய்யும் விலங்குகள் உள்ள காடுகள் அதிக கார்பனை சேமிக்கின்றன. விலங்கு பாதுகாப்பு காலநிலை பாதுகாப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது. விலங்குகள் இல்லாத ஒரு உலகம் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. உணவுச் சங்கிலி சமநிலை மற்றும் தொந்தரவுகளை பற்றி இங்கு காண்போம். இயற்கை சங்கிலி ஒரு நுட்பமான சமநிலையில் உள்ளது. இந்த சமநிலை பல காரணிகளால் தொந்தரவுக்குள்ளாகலாம். அதாவது இயற்கை தொந்தரவுகளான வெள்ளம், வறட்சி, காட்டுத்தீ, எரிமலை வெடிப்பு, நோய்கள், புயல்கள் ஆகியவை உணவுச் சங்கிலியை பாதிக்கலாம். ஆனால் இயற்கை பொதுவாக மீண்டு வரும் திறன் கொண்டது. மனிதனால் ஏற்படும் தொந்தரவுகள், அதாவது காடழிப்பு, காடழிப்பு மூலம் வாழ்விட இழப்பு ஏற்படுகிறது. வேட்டையாடுதல் மற்றும் கடத்தல், இவை உச்ச வேட்டையாடுபவர்களின் எண்ணிக்கையை குறைக்கும். மாசுபாடு, நீர், காற்று மற்றும் மண் மாசுபாடு, காலநிலை மாற்றம் வாழ்விடங்களை மாற்றச் செய்யும்.
தென் இனங்களை அழித்தல், அயல் இனங்களை கொண்டு வருதல், உள்ளூர் உணவுச் சங்கிலிகளை சீர்குலைத்தலை ஏற்படுத்துகிறது. அதிகப்படியான மீன் பிடித்தல் மற்றும் வேளாண்மை

0: சூழலியல் அமைப்பை முழுவதுமாக மாற்றுகிறது. பூச்சிக்கொல்லிகள் மற்றும் ரசாயனங்கள் இவையும் சூழல் அமைப்பை முழுவதுமாக சீர்கேடு செய்கின்றன. ஒரு இனத்தின் அழிவு என்பது ட்ரோஃபிக் கேஸ்கேட் என்ற விளைவை ஏற்படுத்தும். அதாவது உச்ச வேட்டையாடுபவன் அழிந்தால் அதன் இறை விலங்குகள் பெருகி தாவரங்கள் அழிக்கப்படும். எனவே இவற்றை நாம் பாதுகாப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மனிதனால் ஏற்படும் தொந்தரவுகள் பெரும்பாலும் நீண்டகால விளைவுகளை உருவாக்குகின்றன. மனிதனால் ஏற்படும் தாக்கங்கள் மற்றும் அவற்றின் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பற்றி காண்போம். மனிதன் உணவுச் சங்கிலியின் உச்சத்தில் இருப்பதால் தமது செயல்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஆனால் நாம் பாதுகாப்பாளர்களாகவும் இருக்க முடியும் என்பதை இதன் மூலம் காணலாம். அதாவது அரசு மற்றும் நிறுவன நடவடிக்கைகள் என்ன மேற்கொள்ளலாம்? காடுகள் மற்றும் வாழ்விடங்களை பாதுகாத்தல், தேசிய பூங்காக்கள் மற்றும் காட்டுயிர் சரணாலயங்களில் அமைத்தல், வேட்டையாடுதல் மற்றும் கடத்தலை தடுத்தல், அழிந்து வரும் இனங்களை பாதுகாத்தல் எதன் மூலமாக? ப்ராஜெக்ட் டைகர் அண்டு ப்ராஜெக்ட் எலிஃபன்ட் முதலான திட்டங்கள் மூலமாக பாதுகாக்கலாம். நிலையான வேளாண்மை மற்றும் மீன்வள மேலாண்மை. சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு செய்தல். தனிநபர் பங்களிப்பு என்னவாக இருக்க வேண்டும்? பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க வேண்டும், மரங்களை நட வேண்டும், உள்ளூர் உணவுகளை ஆதரிக்க வேண்டும், காட்டுயிர் பொருட்களை வாங்காதிருக்க வேண்டும், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை பரப்ப வேண்டும், நீர் மற்றும் மின்சாரத்தை சேமிக்க வேண்டும். இந்த இயற்கை சங்கிலி பாதுகாப்பது என்பது நமது எதிர்காலத்தை பாதுகாப்பதாகும். விலங்குகள் இல்லாமல் மனிதனும் உயிர் வாழ முடியவே முடியாது. இந்தியாவில் உணவுச் சங்கிலி மற்றும் காட்டுயிர் பற்றி இங்கு காண்போம். இந்தியா பல்லுயிர் பெருக்கத்தில் உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்று. பல வகை காடுகள், புல்வெளிகள், ஈரநிலங்கள், கடற்கரைகள் ஆகியவற்றை கொண்டுள்ளன. முக்கிய உச்ச வேட்டையாடுபவர்கள் அதாவது புலி, பெங்கால் டைகர் ப்ராஜெக்ட் டைகர் மூலம் பாதுகாக்கப்படுகிறது. சிங்கம், ஆசியாட்டிக் லயன் கீர்காட்டில் மட்டும் உள்ளது. சிறுத்தை, பனிச்சிறுத்தை, மேகச்சிறுத்தை, முதலைகள் மற்றும் கடல் முதலைகளும் பாதுகாக்கப்படுகின்றன. முக்கிய தாவர உண்ணிகள் யானை, ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் விதை பரவலின் முக்கியம் பெறுகிறது. பல்வேறு மான் வகைகள் சிறுமான், சாம்பார், நீலக்காய், தென் காண்டாமிருகம் காசிரங்காவில் பாதுகாக்கப்படுகிறது. பாதுகாப்பு முயற்சிகள் இந்தியாவில் பல தேசிய பூங்காக்கள் உள்ளன. ஜிம் கார்பெட், காசிரங்கா, சுந்தரவனம், பெரியார், முதுமலை, பந்திப்பூர் ஆகியவை பிரபலமானவை. யானை தாழ்வலர்கள் பாதுகாக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் முதுமலை, ஆனைமலை, களக்காடு, முண்டந்துறை ஆகியவை உள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலைகள் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக ஆக்கப்பட்டுள்ளன. சவால்கள் மனித விலங்கு மோதல், வாழ்விட இழப்பு, கடத்தல், காலநிலை மாற்றம், உள்ளூர் சமூகங்களை பாதுகாப்பு முயற்சிகளை ஈடுபடுத்துவது முக்கியமான சவால்களாக இங்கு உள்ளன. இயற்கை சங்கிலியில் விலங்குகள் மைய பங்கை வகிக்கின்றன. எனவே அவை ஆற்றலை மாற்றுகின்றன, மக்கள் தொகையை கட்டுப்படுத்துகின்றன, விதைகளை பரப்புகின்றன, மகரந்த சேர்க்கை செய்கின்றன மற்றும் சூழலமைப்பை வடிவமைக்கின்றன. உணவுச் சங்கிலி மற்றும் உணவு வலை ஆகியவை இயற்கையின் அற்புதமான தொடர்பை காட்டுகின்றன. மனிதனின் செயல்கள் இந்த சமநிலையை அச்சுறுத்துகின்றன. ஆனால் நாம் விழிப்புடன் செயல்பட்டால் இந்த சங்கிலியை பாதுகாக்க முடியும்.
1: அறிவியல் வெள்ளி நிகழ்ச்சியில் இதுவரை இயற்கை சங்கிலியில் விலங்குகள் உரை வழங்கினார் எம். கமலேஷ் அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்
1: இணைத்தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக. இன்னும் சில நொடிகளில்

0: Of economic power. They power artificial intelligence, telecommunications, electric mobility, defense, and advanced manufacturing. In the past 2 years, the global semiconductor market has grown by more than 20%. 12 semiconductor projects have been approved across 6 states in the country, with investments commitments of more than 1,64,000 crore rupees. Addressing Semicon India 2026 in New Delhi, Prime Minister Narendra Modi said that India is taking every step needed to become a preferred destination for the semiconductor industry.
1: बीते एक दशक में भारत ने अपने ट्रांसमिशन नेटवर्क को भी एक्सपेंड किया है. साथियों, भारत में पावर इंफ्रास्ट्रक्चर का यह विस्तार हमारे सेमीकंडक्टर इकोसिस्टम के लिए भी एक बड़ी स्ट्रेंथ है. भारत हर वो कदम उठा रहा है जो हमें सेमीकंडक्टर इंडस्ट्री का एक प्रीफर्ड डेस्टिनेशन बनाए.
0: Talking exclusively to Akashvani News, IT expert Prasoon Sharma said, India's semiconductor journey is no longer a story of aspiration, but is becoming a story of execution.
2: Yes, India's semiconductor journey is no longer a story of aspiration. It is becoming a story of execution. With around 76,000 crore Semicon India program, India is moving from being a predominantly a consumer and a design hub towards building up fabs, OSAT facilities, compound semiconductor capabilities, and a domestic electronic ecosystem.
0: India's
3: South African jurist of Indian origin Navnetham Navi Pillai has won the Nobel Peace Prize today for her contributions to promoting peace and international law. A former UN human rights chief and a judge at the International Court of Justice, Pillai grew up under apartheid and went on to build a career defending anti-apartheid activists and advancing human rights and equality. In cricket, India have set a target of 250 runs for the West Indies in the second game of the five-match T20 International Series in Ranchi. And now, before we end the bulletin, the headlines once again. BJP wins assembly by polls for Rajinagar and Nandigram constituencies in West Bengal. In Tamil Nadu, ruling TVK wins assembly by polls for Madhurantakam and Dharapuram seats. All India NR Congress retains Thattam Chowri assembly constituents in Puducherry. BJP also bags Assam's Nogaon Lok Sabha seat. Delhi police declines permission for protests at Jantar Mantar tomorrow. 57 metro stations in Delhi remain closed till tomorrow due to security reasons. India stresses that steps announced by US regarding permanent labor certification program do not advance shared ambitions of both countries. And that is all in the news at 9. Good night.
4: நேரம் 9:15.
5: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
6: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட ஓய்வு பெற்ற வருமான வரி அதிகாரி திரு பாஸ்கரன் அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2 ஆம் பாகத்தை கேட்கலாம். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தோட சாதனைகள் பத்தி பேசிட்டு இருக்கோம் சார்.
7: டிஜிட்டல் கட்டமைப்பை வந்து வலுப்படுத்தி இருக்கிறாங்க, உள்கட்டமைப்பு வசதிகளையும் கூட மேம்படுத்தி இருக்கிறாங்க அரசு. அதன் காரணமாக தான் நீங்க குறிப்பிட்ட மாதிரி அயல்நாட்டு நிறுவனங்கள் இங்கே வந்து தங்களுடைய உற்பத்தி பிரிவை தொடங்குறதுக்கு காரணம் அப்படின்றது இந்த மாதிரியான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டது தான். அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க?
8: ஆக்சுவலாக இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கிய ஒரு கனவு. இது வந்து மறைந்த முன்னாள் பிரதமர் அட்டல் பிஹாரி வாஜ்பாய் தான் என்ன பண்ணால் தங்க நாற்கர சாலைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த தங்க நாற்கர சாலை என்ன அப்படின்னா, இந்த சாலை இப்படி இருக்கக்கூடாது, மேலை நாடுகளுக்கு இணையாக இங்கே சாலைகள் வேண்டும். உட்கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் மிக முக்கிய பங்கு வகித்தது தங்க நாற்கர சாலை. அது குறிப்பிட்ட காலத்தில் தொடங்கி குறிப்பிட்ட காலத்தில் முடித்து வைக்கப்பட்டது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நெடுஞ்சாலைகள் எல்லாமே உலகத்தரத்தில் இருக்கின்றன. அப்போ உட்கட்டமைப்பு வசதிகள் எங்கிருந்து தொடங்கிச்சு அப்படின்னா தங்க நாற்கர சாலையில் தொடங்கிச்சு. அதன் பிறகு இந்த அரசு வந்ததுக்கப்புறம் இந்த 12 ஆண்டுகளில் உட்கட்டமைப்பு வசதிகள்ங்கிறது எல்லா துறைகளுக்கும் பரவியது. அது துறைமுகங்களாக இருக்கட்டும், விமான நிலையங்களாக இருக்கட்டும், ரயில்வே நிலையங்களாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அந்த உட்கட்டமைப்பு வசதிகள் அப்படிங்கிறது மிகவும் ஒரு மாடர்னைஸ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக மாற்றினாங்க. ஒரு நவீன தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு உள்கட்டமைப்பு வசதி அப்படிங்கிறது. அதில் 2-3 விஷயம் நல்லா பண்ணாங்க. இந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ எதையும் ஒரு கடைக்கோளில் இருக்கவனுக்கு கூட இப்போ சென்னை போன்ற மாநகரங்களுக்கு கூடியவர்களுக்கு என்னெல்லாம் தகவல் தொழில்நுட்ப வசதி கிடைக்குமோ அத்தனை பேரும் அவங்களுக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கட்டமைப்பு ஏன் பெரிதாக வளர்ந்தது அப்படின்னு சொன்னால் இந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி உறுதி செய்வதற்கான அத்தனை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. இன்ஃபேக்ட் இப்போ தான் கடந்த 5 ஆண்டுகளுக்கு 6 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் இந்தியாவிலே கடைசி கிராமத்துக்கும் மின்சாரம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து அது படி நடந்து கொண்டே வந்தார். இட் வாஸ் அ கண்டினியூங் ப்ராசஸ்.

0: ஆனால் 5 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தோம், இந்தியாவில் எல்லா கிராமங்களுமே மின் வசதி பெற்ற கிராமங்களாகவும் எல்லா வீடுகளுமே மின் சப்ளை பெற்ற வீடுகளாகவும் மாற்றணும். ஆனால் அதை நாம் சாதித்திருக்கிறோம். ஆனால் இப்போது எப்படி அப்படின்னா, எல்லாமும் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிற மாதிரியாக இப்போது விரிவுபடுத்தி விட்டோம். இல்லை இரண்டாக பண்ணுறோம், என்னென்னா ஒன்று வைடனிங், இன்னொன்று டீப்பனிங், ரெண்டு இருக்குது. இப்போ வைடனிங் அப்படின்னா நம்முடைய விரிவாக்கி கொண்டே போயிடும், சிறிது சிறிதாக விரிவடைந்து கொண்டு போகிறோம், இன்னொன்று இன்னும் ஆழமாக கொண்டு செல்வது. என்னென்னா இப்போது எல்லா வீட்டுக்கும் மொபைல் வந்துருச்சு அப்படிங்கிற மட்டும் முக்கியம் இல்லை, அது வந்து வைடனிங். ஆனால் அந்த செல்ஃபோனோட பயன்பாடு எல்லாருக்கும் போய் சேர்க்கிறது இல்லை, அதுதான் டீப்பனிங். இப்போ செல்ஃபோன் எதுக்கெல்லாம் வர முடியும் அப்படின்னா, ஜன்தன் அக்கௌண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அநேகமாக ஒரே ஆண்டிலே இஃப்யூ கிரெட் 15 கோடிக்கு மேலான வங்கி கணக்குகள் ஏற்படுத்தப்பட்டன. அப்போது அந்த வங்கி கணக்குகள் நேரடியாக மொபைல் ஃபோனோடு இணைக்கப்பட்டது. அப்போ ஏதோ கிராமத்தில் இருக்கிறவங்க கூட நெட் பேங்கிங் வசதிங்கிறது போய் சேருது, அவர் வந்து செல்ஃபோன்லேருந்து பண்ண அமைச்சிருது.
1: இன்றைக்கி யூபிஐ பரிவர்த்தனையும் போய் சேர்ந்து
0: யூபிஐ பரிவர்த்தனை அப்போது டீப்பன் ஆகிருக்கு, வெறுமனே விரிவடையவில்லை, அது ஆழமாகவும் சென்று சேர்ந்துருக்கிறது. போது நம்ம வீட்டில் ஒரு மணி நேரம் கரண்ட் இல்லைனா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது நமக்கு, அதே மாதிரி ஒரு மணி நேரம் செல்ஃபோன் இல்லை இப்போல்லாம் கஷ்டப்படுறாங்க. அதனோட அத்தியாவசிய சேவைகளும் பயன்பாடுகளும் கடைக்கோடி மனிதன் வரைக்கும் சேர்ந்துருக்கு இல்லையா, அதுதான் டீப்பனிங் ஆக்சுவலாக. இதுதான் நம்ம பண்ணிருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம். அதனால தான் நான் சொல்கிறேன், மேக் இன் இந்தியாவாக இருக்கட்டும், ஸ்டார்ட் அப் இந்தியாவாக இருக்கட்டும், இந்தந்த துறைகளை சேர்ந்த வளர்ச்சியாக இருக்கட்டும், எல்லாமே எந்த ஒரு புள்ளியில் வந்து நிற்கிறது அப்படி சொன்னால் இது ஒரு பரவலான ஒரு வளர்ச்சிக்கான ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்குறோம். அதுதான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பல விஷயங்களை நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம். ஏன் சொல்கிறேன்னா, இந்த உட்கட்ட வசதி பற்றி கேட்கறதுனால சொல்கிறேன், உட்கட்டமைப்பு வசதிகள் இப்போ அப்படி தான் இருக்குது. கிராமப்புற சாலைகளை கூட மிகவும் தரமான சாலைகளாக மாற்றி விடுகிறோம். பெரும்பாலான கிராமப்புற சாலைகள் வந்து இணைப்பு சாலைகளே இல்லாத கிராமங்கள்லாம் இப்போ வந்துடுச்சு. இப்போ அதான் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி அப்படி தான் சொல்கிறோம், அங்கே வந்துடுது. எங்கேயெல்லாம் போக்குவரத்து வசதி இல்லை என்று சொல்லி கொண்டு இருந்தோம், அங்கெல்லாம் போக்குவரத்து வசதிக்கான அத்தனை தேவைகளும் நிறைவேற்றி வைத்திருக்கிறோம், இன்னமும் நிறைவேற்றப்பட வேண்டியிருக்கிறது. அப்போது இந்திய அரசாங்கம் என்ன ஒரு கொள்கை முடிவு வைத்திருக்கிறது என்றால், 2047க்குள் நாம் ஒரு வல்லரசு நாடாக மாற வேண்டும் அப்படின்னா இந்த கட்டமைப்பு வசதிகள்லாம் நாம் இன்னும் வலுப்படுத்தி ஆக வேண்டும். அதை நோக்கி தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்போ மேக் இன் இந்தியாவாக இருக்கட்டும், ஸ்டார்ட் அப் இந்தியாவாக இருக்கட்டும், நீங்கள் என்ன ஒரு பேர் வச்சு பண்ணாலும் அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா, உள்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதன் மூலம் இந்தியா முழுமையான ஒரு வல்லரசு நாடாக மாற வேண்டும் அப்படிங்கிறது தான் அதை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோணுது.
1: நிச்சயமாக வளர்ச்சியடைந்த இந்தியா 2047 அப்படின்ற அந்த இலக்குக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் தான் இந்த முத்தான திட்டங்கள் இருக்கிறது அப்படின்றத உங்களுடைய பேச்சில் சொல்லியிருக்கீங்க சார். இப்போ இன்னும் ரெண்டு விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட கேட்க நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒன்று ஈவி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூரிய மின்சக்தி உருவாக்கக்கூடிய அந்த சோலார் பேனல்கள், இதையும் கூட நம்ம வந்து மேக் இன் இந்தியாவில் நம்ம வந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு பயன்பாடு இருக்குது அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லும்போது அந்த பொருள் எல்லாருக்கும் ஏற்ற வகையில் கிடைக்கணும் அப்படின்றது அரசனுடைய நோக்கமாக இருக்குது. ஈவிக்கு மானியங்கள் கொடுக்கறதா இருக்கட்டும், சோலார் பேனல்களுக்கு வந்து மானியம் கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாரும் அதை பயன்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான். அப்போது அந்த பொருட்களை தயாரிக்கிறதுக்கான ஒரு உத்வேகத்தையும் தயாரிப்பாளர்கள் கொடுக்கணுன்ற வகையில் அரசு வந்து உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தில் அதையும் வந்து செயல்படுத்திட்டு வராங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
0: நிச்சயமாக பொதுவாக இந்த எரிசக்தி பார்க்குற போது இரண்டு விதமாக சொல்லுவோம், மரபுசார் எரிசக்தி, மரபுசாரா எரிசக்தி, அதாவது கன்சர்வேட்டிவ் எனர்ஜி, நான் கன்சர்வேட்டிவ் எனர்ஜி. மரபுசாரா எரிசக்தியை கூட இரண்டாக பிரிக்கிறோம், ஒன்று வந்து ரினியூவபிள் எனர்ஜி, இன்னொன்று சஸ்டைனபிள் எனர்ஜி அப்படின்னு. அதில் இந்த சூரிய மின்சக்தி அப்படிங்கிறது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏன்னா நமக்கே தெரியும், நம்ம வந்து ஒரு வெப்ப நாடு, நமக்கு மிக அதிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் எதுவாக இருக்குதுன்னா சூரிய மின்சக்தி ஆற்றல் தான் அதிகமாக இருக்கிறது. அது எப்படி மின்சக்தியாக மாற்ற முடியும்? இரண்டு விஷயம் நம்மளால் பண்ண முடியும், ஒன்று வந்து விண்ட் எனர்ஜி, இன்னொன்று சோலார் எனர்ஜி. விண்ட் எனர்ஜிக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. ஒரு சில பகுதியில் தென் தமிழ்நாட்டில் விண்ட் எனர்ஜி பெரிய அளவே கிடைக்கிறது. அதே சமயத்தில் சூரிய மின்சக்தி பரவலாக இந்தியா முழுவதுமே கிடைக்கிறது. ஆனால் என்ன ஒன்றே ஒன்றுன்னா, சூரிய மின்சக்தியை நம்ம எப்படி பேட்டரிஸ் கொண்டு வரணும் ஆக்சுவலாக, அதே நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல கடத்துவது மிக கடினமான விஷயம், அங்கேயே பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஸ்டோரேஜுங்க ரொம்ப கஷ்டம் சோலார் எனர்ஜியை பொறுத்தவரையில், எப்போது உற்பத்தி ஆகிறதோ அந்த உற்பத்தியோட சேர்ந்தே பயன்பாடு வரணுங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்குது. அது ஒரு இடத்துல கொண்டு போய் சேமித்து ஊற்றி அதுக்கப்புறம் கொடுக்கறது அப்படிங்கிறது உலகம் முழுக்க இல்லாத காரியமாக இருக்குது. அதை நோக்கி தான் நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த சூரிய மின்சக்தி அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல ஒரு எனர்ஜி சோர்ஸாக நம்ம பார்க்குறோம். இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கேட்டிங்க, மின் வாகனங்களை பொறுத்தவரையில் திரும்பவும் அது மின்சாரத்தை சார்ந்து இருக்கிறது அப்படிங்கிற போது, அப்போ மின்சார உற்பத்தி அந்தளவுக்கு அதிகமாக வேண்டும் இருக்கிறது. ஆனால் மின்சார உற்பத்திங்கிறது எல்லா மாநிலங்களும் சீராக இல்லை, சில மண்டலங்களில் மின் உற்பத்தி அதிகமாக இருக்கிறது, சில மண்டலங்களில் இன்னும் மின் தட்டுப்பாடு இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. இந்த மின் உற்பத்தி அப்படிங்கிறது இன்னும் சீரான முறையில் கொண்டு வர வேண்டும். அதற்காக தான் இப்போ இந்தியாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பல சமயம் நீங்கள் செய்திகளை பார்த்துருப்பீங்க, நியூக்ளியர் எனர்ஜி உள்ளே கொண்டு வராங்க, அணுமின் உலைகள் அதிகமாக கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் கொண்டு மிக குறிப்பாக ரஷ்யாவுடன் சேர்ந்து நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது இதற்கான அந்த எதிர்ப்புகளாக இப்போ வெகுவாக குறைந்திருக்கின்றன சரிங்களா. நான் சுற்றுச்சூழல் ஆர்வலராக சொல்லவில்லை, பொதுவாக எனர்ஜி செக்டரை பற்றி மட்டும் சொல்கிறேன். மூன்று விதங்களில் நம்ம பார்க்குறோம் சரிங்களா. இந்த ஃபாசில் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய தரைக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயத்துக்கள், அது நிலக்கரி உதாரணத்துக்கு, அதிலிருந்து பயன்படுத்தக்கூடிய அந்த கன்சர்வேட்டிவ் எனர்ஜிலேருந்து வெளியே வந்துவிட்டோம் வச்சுக்கோங்களேன். ஆனால் இரண்டு விஷயங்கள் நம்ம உண்டு, என்னென்ன, இந்த கார்பன் எமிஷனுங்கிறது குறையுது, கரிமண வாயு வெளியே

0: ஏற்றங்கள் மிக குறைவாக இருப்பதனால உலகத்தினுடைய குளோபல் வார்மிங்க்கு அது வந்து ரொம்ப நல்ல விஷயம், அது சுற்றுச்சூழலுக்கு நல்லதுங்கிறனால அது மாறி வருகிறோம். இரண்டாவது, உற்பத்தி செலவும் குறைகிறது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சோலார் எனர்ஜியை பொறுத்தவரைக்கும் லிட்ரலி தெர் இஸ் நோ காஸ்ட். என்ன ஒன்றுமே சோலார் பேனல் போடணும். நீங்கள் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் இந்திய அரசாங்கம் அதற்கான நிதி உதவி செய்து கொண்டு இருக்கிறது. கணிசமான அளவில் மானியம் வழங்குகிறது. சிறிய வீடுகளிலிருந்து பெரிய தொழிற்சாலைகள் வரையில் இப்போது அந்த சூரிய மின் தகடுகளை பொறுத்துகிற பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது அநேகமாக ஒரு சில ஆண்டுகளில் அது மிகப்பெரிய அளவில் முக்கிய கட்டத்தை எட்டும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் அது இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஜென்ரேட்டட் எனர்ஜியை நம்ம வந்து சேவ் பண்ணிக்க முடியாது, அப்பப்போ பயன்படுத்தினிருக்கு. அதற்கான வேலைகள் தான் பண்ணிகிட்ருக்கோம், அதுவும் நடந்து கொண்டிருக்கிறது. இது எந்த அளவுக்கு பெரிய அளவில் வெற்றி பெறுகிறதோ அதே அளவுக்கு இந்த மின்சக்தி வாகனமும் பெரிய அளவு வந்து கொண்டிருக்கிறது. எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பொறுத்தவரையில் இரண்டு விஷயங்களுக்காக இந்திய அரசாங்கம் முன்னெடுக்கிறது. ஒன்று என்னென்னா, காற்று மாசுபடாமல் இருக்கும், சுற்றுச்சூழல் மாசுபடாமல் இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று. இரண்டாவது, பெட்ரோலியத்தோட தேவையை குறையும் அப்படிங்கிறது.
1: தேவை சரியான முறையில்
0: பெட்ரோல் எரிசக்தியோட தேவையை குறையும் அப்படிங்கிறது. அப்போது எலக்ட்ரிக் வாகனங்கள் அதிகமாக சப்ளை அதிகமாக தேவைப்படுகிறதுங்கிறது. அதனால தான் மீண்டும் நம்ம என்ன சொல்லிடுறோம், நான் கன்சர்வேட்டிவ் எனர்ஜியில் விண்ட் எனர்ஜியாக இருக்கட்டும், சோலார் எனர்ஜியாகட்டும், இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் அடுத்ததாக அட்டாமிக் எனர்ஜியாக இருக்கட்டும், இதெல்லாம் பெரிய அளவில் பயன்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதனால் அடுத்த ஒரு சில ஆண்டுகளில் இன்னும் ஏராளமான அணுமின் நிலையங்கள் வரலாம், இன்னும் ஏராளமாக சூரிய மின்சக்தி நிலையங்கள் வரலாம். இரண்டும் ஒன்று சேர்ந்து ஒன்று சூரிய மின் உற்பத்தியினுடைய அந்த திறன் இன்னும் அதிகரிக்கும். அப்போது நீங்கள் சொல்கிற அநேகமாக முழுவதுமாக அது எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக போகும். அது வந்து ஏற்கனவே தொடங்க அதே புள்ளிக்கு வரும். இது மிக நிச்சயமாக சுற்றுச்சூழலுக்கு மிகவும் நல்லது அப்படின்னு தோணுது.
1: நிச்சயமாக சார், வந்தே பாரத் ரயில் நிறைய பேருக்கு வந்து பயணத்தை வந்து
0: இனிமையாகவும்
1: ஆக்கியிருக்கிறது, எளிதாகவும் ஆக்கியிருக்கிறது. அந்த வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து நம்மளுடைய தொழில்நுட்பத்தில் இங்கேயே வந்து உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தில் வந்து தயாரிக்கப்பட்டதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இந்த இயக்கத்துக்கு வந்து வலு சேர்த்துருக்கு சார்?
0: இப்போது நீங்கள் வந்தே பாரத் ரயில் பற்றி சொல்கிறேன். வந்தே பாரத்ங்கிறது ஒரு கனவு திட்டம் அப்படிங்கிறத விட நமக்கு ஒரு பெருமிதம் தரக்கூடிய ஒரு நல்ல திட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியாவுக்கு எப்போதுமே அந்த செயல்திறன் இருந்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக இப்போ நீங்கள் ரயில்வே பற்றி சொல்லணும்னா நம்ம இது சொல்லியே ஆகணும். தமிழ்நாட்டில் சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரி, அது ஏராளமான ரயில் பெட்டிகள் இன்றைய தேவைக்கு ஏற்பது போல வடிவமைக்கப்படுகின்றன. அப்புறம் ரயில்வே தண்டவாளங்கள், அது வலு சேர்க்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் சரக்கு ரயில் போக்குவரத்து வெகுவாக வளர்ந்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்து பார்த்து பார்த்து ரயில் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? வந்தே பாரத் என்பது ஒரு பரபரப்பான முகம். அதையும் தாண்டி ஒரு ஆரோக்கியமான உடல் அமைப்புக்கும் ஒரு ஆரோக்கியமான உடல் நலனுக்குமான விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குன்னா, அதிக ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட்டது, வலுவான தண்டவாளங்கள் அமைக்கப்பட்டன, இருப்பு பாதையினுடைய நீளம் அதிகரிக்கப்பட்டது, சரக்கு ரயில் போக்குவரத்து இன்னும் அதிகரித்தது. இவ்வாறு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கடந்த 12 ஆண்டுகளில் இந்திய ரயில்வேயோட ஒட்டுமொத்த முகமே மாறி இருக்கிறது. என்னென்ன முன்னெல்லாம் சரக்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல இடங்களில் மிக மிஞ்சி போனால் ஒரு 20 கிலோமீட்டர் வேகத்தில் போய்கிட்டு இருக்கும். இன்றைக்கு சரக்கு ரயிலே ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எந்த அளவுக்கு போகுமோ அந்த அளவுக்கு விரைவாக இப்போ குட்ஸ் ட்ரெயின் போயிட்டுருக்கு, அந்தளவுக்கு நம்ம மாற்றிருக்கோம். அப்போ உட்கட்டமைப்பு வசதிகள் தொடங்கி வந்தே பாரத் ரயில் வரையில் அத்தனை இடங்களிலும் நாம் அடுத்த கட்டத்தை விரைந்து சென்று கொண்டே இருக்கிறோம். வந்தே பாரத் நீங்கள் சொன்ன மாதிரி தான் உண்மையிலே பயணத்தை வந்து மிகவும் எளிமையாக மாற்றியிருக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகமே இல்லை.
1: நிச்சயமாக சார், அரசு வந்து இந்த உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தை வந்து வெற்றியடைய செய்யக்கூடிய வகையில் திறன் பயிற்சிகள் வந்து கொடுத்தாங்க, இன்னொன்று கடன் உதவி திட்டங்களை வந்து செயல்படுத்தினாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு இந்த திட்டத்தை வெற்றிகரமாக கொண்டு சென்றுச்சு சார்?
0: மிக நிச்சயமாக அந்த கடன் உதவி சொல்லிட்டு போது நான் மிக குறிப்பாக சொல்லக்கூடிய முத்ரா மிகப்பெரிய அளவில் பயன்படுத்திருக்கிறேன். அதுவும் சமுதாயத்தில் கூட நலிந்த பிரிவினருக்கான கடன் வசதி வழங்குவதிலேயே, அதுவும் குறிப்பாக தொழில் தொடங்குவதற்கான வசதி தருவதில் அது மிகப்பெரிய பங்காற்றியிருக்கிறதால எனக்கு ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது இல்லாமல் பொதுவாகவே ஒட்டுமொத்தமாக அரசின் திட்டங்களாக இருக்கட்டும், நிதியுதவிகளாக இருக்கட்டும், மானியங்களாக இருக்கட்டும், அல்ல அரசு மேலத்துக்கூடிய முன்னெடுப்புகளாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அது ஒரு சமுதாயத்தில் ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் மேலே கொண்டுவதற்கான இந்த பொருளாதார வளர்ச்சியில் அவங்களுக்கும் பங்கு இருக்கிறது என்பதை உறுதி செய்வதற்கான திட்டங்களாக தான் பார்க்குறோம். அது அப்படி தான் இருக்கும், நோக்கமே அப்படி தானே. நீங்கள் இப்போ 2047 வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படின்போது யாரையும் நம்ம விட்டு விட்டு வளரவே முடியாதுல்ல, எல்லாம் இணைந்து தான் வளர வேண்டும். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மகளிர் முன்னேற்றமாக இருக்கட்டும், அது நலிந்து பிள்ளைகளுடைய பொருளாதார முன்னேற்றமாக இருக்கட்டும், அவளுடைய தொழில் முனைப்புகளாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க என்னை பொறுத்தவரையிலும் முத்ரா திட்டம்ங்கிறது எல்லா இடங்களிலுமே உங்களுக்கு அது நலிந்த பிள்ளைகளிலிருந்து மகளிரிலிருந்து அல்லது உடல் நலிவுற்றோரிலிருந்து அத்தனை பேருக்குமான தொழில் முனைவுகளுக்கு வேண்டிய அத்தனை வசதிகளும் செய்து கொடுத்து வந்திருக்கிறோம். அதனால் அது அப்படி தான் இருக்க முடியும். அதனால் என்னை பொறுத்தவரையில் ஐ வுட் சே முத்ரா லோன் இஸ் தி வெரி பெஸ்ட்.
1: நிச்சயமாக சார், நிகழ்ச்சி நிறைவாக ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் இன்னைக்கு உலகத்திலேயே வந்து மூன்றாவது பெரிய பொருளாதாரம் அப்படின்ற இலக்கை நோக்கி நம்மளை பயணிக்க வச்சிருக்கு. இப்ப நம்ம நான்காவது பொருளாதாரமா இருக்கிறோம், உலகத்திலேயே வந்து பெரிய நாடாக வந்து பயணிக்க வச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் எந்த அளவுக்கு உறுதுணையா இருந்திருக்கு சார்?
0: அது ஒரு அங்கம், இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் இந்தியன் எக்கானமி. சரிங்களா, இந்திய பொருளாதாரம் பொதுவாக இரண்டு காலங்களிலேயே பாய்ந்து கொண்டிருந்தது. ஒன்று நமக்கு தெரியும், ஒன்று வேளாண் துறை, என்பது உற்பத்தி துறை. இரண்டு துறைகளை

0: உற்பத்தி துறையும் சேவை துறையும் இணைந்து கொண்டது. அப்போ வேளாண் துறை அதற்கான முன்னெடுப்புகளை நாம் வெகுவாக செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், கடந்த சுமார் 40-50 ஆண்டுகளாக இந்தியாவுடைய வேளாண் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வண்ணமே இருக்கிறது. சரிங்களா, அந்த இடத்துல நம்ம நல்லா இருக்கும். அதே மாதிரி உற்பத்தி துறையும் அதுக்கு இணையாக வளர வேண்டும் என்று பார்க்கிறோம். அதைத்தான் மேக் இன் இந்தியா செய்திருக்கிறது. அப்போது இரண்டு கால்களுமே சரியாக செம்மையாக வலுவடைகிறது வச்சுக்கலாம், அப்படி ஓட்டம் இன்னும் வேகமாகத்தானே இருக்கும். அதைத்தான் மேக் இன் இந்தியா செய்திருக்கிறதுன்னு
1: சொல்லிக்கிறேன். நிச்சயமாக சார், 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா அப்படின்ற இலக்கிற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் மத்திய அரசு நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. அதில் ஒரு சிறப்பான திட்டமாக இந்த உற்பத்திக்கான இந்தியா அப்படின்ற திட்டம் வந்து இருக்குது. உலகுக்கான உற்பத்திக்கான ஒரு முனையமாக வந்து இந்தியா இருக்குது அப்படின்றத உங்களுடைய கருத்துக்கள் இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். மிக்க பயனுள்ளதா இருந்தது. நன்றி சார்.
0: நன்றி.
2: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
3: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
2: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
3: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
2: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: இனப்பெருக்கமே அதிகமாகுது. எப்போதுமே தண்ணிய மூடி வச்சு பழகுங்க. அப்பதான் டெங்கு போன்ற கொசுக்களால வரக்கூடிய நோய்கள் எல்லாம் பரவாம இருக்கும்.
1: அப்படியா? இது தெரியாம போச்சு. இப்பவே தண்ணி எல்லாம் மூடி வச்சிடுறேங்க.
0: நோயற்ற சமூகத்தை உருவாக்குவோம்.
2: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்றைக்கு இடம்பெறுவது பிரசன்னா வெங்கட்ராமன் அவர்களின் பாட்டு, விஎல்குமார் அவர்கள் வயலின், பாலக்காடு ஹரிநாராயணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் முதலில் வந்தே மாதரம், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல், ராகம் கேதாரம், ஆதிதாளம்.

நேரம் 9:38:45 நொடி. ஒலிபரப்பாக்கி கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரசன்னா வெங்கட்ராமன் அவர்களின் பாட்டு, விஎல்குமார் அவர்கள் வயலின், பாலக்காடு ஹரிநாராயணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ராகம் தானம் பல்லவி. மார ஜனக மதுசூதனா ஹரே கிருஷ்ண என தொடங்கும் பல்லவி தோடி ராகம் மிஸ்ர திருப்புட தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை பிரசன்னா வெங்கட்ராமன் அவர்களின் பாட்டிடம் பெற கேட்டீர்கள். வியல்குமார் அவர்கள் வயலின், பாலக்காடு ஹரிநாராயணன் அவர்கள் மிருதங்கம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் நட்சத்திர கீதங்கள். இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் நடிகர் ரவிச்சந்திரன் அவர்களின் பாடல் தாங்க கேட்க போகிறோம்.
3: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா,

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. இனி கேட்கலாம் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நிகழ்ச்சியின் நேர்மமாக. நேயர்களை நாளை காலை 6:10 இணைத்தாண்டும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம் நாளை காலை 6:15 பக்தி மாலை 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகளைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் கூட்டுறவு மேலாண்மை பட்டயப்படிப்பில் தனது அனுபவத்தை பகிர்கிறார் மாணவி பொன் விசாலி. நாளை காலை 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் எழுதி வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள். காலை 7:00 சூழல் விளக்கு, 7:10 மதுரை தென்றல் இடம்பெறும், 7:15 தமிழ் செய்திகள் சென்னையாக கேட்கலாம். நாளை காலை 7:25 நலமாய் வாழ இயற்கை வாழ்வியல் நெறிமுறைகள் முதியோர் ஆரோக்கியம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் இயற்கை மருத்துவர் சரண்யா அவர்கள். நாளை காலை 7:30 இன்றொரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நாளை காலை 8:00 தேசிய அஞ்சல் தின சிறப்புரை வழங்குகிறார் திருநெல்வேலி அஞ்சல் கோட்டை கண்காணிப்பாளர் ஜி ராஜேஷ்குமார் அவர்கள். நாளை காலை 8:30 மதுரை தென்றல், நாளை காலை 9:00 அரங்கிசை, இதில் சேலம் ஆர் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு, பி விட்டலரங்கன் அவர்களின் வயலின் இசை, கல்லிடக்குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்களின் மிருதங்க இசை கேட்கலாம். நாளை காலை 10:00 உலக விண்வெளி வாரம், விந்தைமிகு விண்வெளி உலக விண்வெளி வாரத்தையொட்டி தகவல்கள் தருகிறார் மதுரை சேர்மத்தாய் வாசன் மகளிர் கல்லூரியின் இயற்பியல் துறை தலைவரும் கல்லூரி முதல்வருமான எம் கவிதா அவர்கள். அதனைத் தொடர்ந்து எனக்கு பிடித்த பாடல் இடம்பெறும் காலை 11:00 மதுரை தென்றல், 12:00 நிகழ்ச்சியம் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இடம்பெறும். நாளை மதியம் 12:10 சங்கீத சாரல், இதில் காஞ்சிபுரம் எஸ் மதனகோபால் அவர்களின் நாகஸ்வர இசையும் வினோத்குமார் அவர்களின் நாராயணசுவாமி தவிழ் இசையும் கேட்கலாம். நாளை மதியம் 12:50 மெல்லிசை சென்னை

இடம்பெறும் 1.5 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இடம்பெறும் 1:10 பெருமை மிகு பாரதம் தூய்மை பாரதம் உன்னத பாரதம் சித்திரம் எழுதியவர் வி நந்தினி அமைப்பில் உதவி ஆர் முருகன் அமைப்பு சுப்புலட்சுமி ஆதிகேசவன் நாளை 1:10 மாநில செய்திகள் திண்டுக்கல் அஞ்சல் செய்ய கேட்கலாம் 1:55 மெல்லிசை 2 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக 2:15 மதுரை தென்றல் 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக இடம்பெறும் 3:00 ஒளிபரப்பு நிறைவு பெற மீண்டும் 5:27 மாலை ஒளிபரப்பு தொடரும் 5:30 மதுரை தென்றலில் திரை இசை பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். நாளை 6:00 நிகழ்ச்சியின் நேரமும் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இடம்பெறும் 6:10 ஒருபட பாடல்களாக ஜெயம் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். நாளை 7:10 கன்னியாகுரி மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சலாக இடம்பெறும் 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக இடம்பெறும் 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி மா சாகுபடி அனுபவங்கள் குறித்து திருவள்ளூர்

0: ஆறு ஐந்துக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டிலேஞ்சலாக இடம்பெறும். ஆறு பத்துக்கு உருப்பட பாடல்களாக ஜெயம் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். நாளை ஏழு பத்துக்கு கன்னியாகுமரி மாவட்ட செய்திகள் சென்னேஞ்சலாக இடம்பெறும். ஏழு பதினைந்துக்கு தமிழ் செய்திகள் சென்னேஞ்சலாக இடம்பெறும். ஏழு முப்பதுக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. மா சாகுபடி அனுபவங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பாப்பரம்பாக்கம் கே காந்தி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் பி சரவணன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து வெளிநாட்டிற்கு ஏற்றுமதியாகும் மீன் மற்றும் மீன் உணவுப் பொருட்கள் தரக்கட்டுப்பாடு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தூத்துக்குடி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பார்த்திபன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து மெல்லிசை மற்றும் வேளாண் தகவல்கள் இடம்பெறும். நாளை இரவு 8:30 இசை மஞ்சரி, 8:45 ப்ரோக்ராமின் இங்கிலீஷ், 9 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சலாக, 9:15 மதுரை தண்டல், 9:30 நட்சத்திர கீதங்கள், இதில் நடிகை ஜெயந்தி அவர்களின் பாடல்கள் கேட்கலாம். நாளை 10 அகில பாரத இசை நிகழ்ச்சி டெல்லியஞ்சலாக இடம்பெறும். நாளை இரவு 11 நிகழ்ச்சியும் நேரமும் தொடர்ந்து 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சலாக இடம்பெற 11:10 நிகழ்ச்சி ஒளிபரப்பு நிறைவேறும். நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: This is Akashvani, the news read by Saira Mujtaba. The BJP has registered massive victories in both assembly constituencies of West Bengal, Nandigram in East Midnapore district and Rajinagar in Murshidabad district, where by-elections were held. With victories in both these constituencies, the BJP's tally in the West Bengal assembly has risen to 209 seats. In Nandigram, BJP candidate Hasirani Rath defeated Congress candidate Milan Pradhan by over 1,22,000 votes. In Rajinagar, BJP candidate Shakha Rao Sarkar defeated Ghulam Nabi Azad of the Aam Janata Unnayan Party, AJUP, by more than 75,000 votes. In Puducherry, All India NR Congress candidate Ashok Anand won the Thattanachavadi Assembly by-election by 8,482 votes. In Tamil Nadu, the ruling Tamil Ragavetri Karagam, TVK, won the by-elections in Madurantakam and Tharapuram. K. Margatham Kumaravel won Madurantakam by 73,801 votes, while V. Satyabam won Dharapuram by 9,471 votes, defeating S. Suganya of DMK. In Assam, BJP candidate Devashish Sharma won the Nagaon Lok Sabha by-election, defeating AIUTF chief Badruddin Ajmal by over 1,40,000 votes. Congress candidate finished third. Prime Minister Narendra Modi congratulated the BJP candidates and praised party workers, saying the results reflected public support for the BJP-NDA's good governance agenda. He also congratulated the AINRC for its victory in Puducherry. Union Home Minister Amit Shah said the NDA's by-election and local body poll victories showed that the people have completely rejected the India alliance. Delhi police has denied permission for the proposed protest by the CJP at Jantar Mantar tomorrow. Addressing media in New Delhi today, Delhi Police Joint Commissioner Nupur Prasad said that applications seeking permission to hold protest or other programs at Jantar Mantar must be submitted at least 10 days in advance.
2: We have received an application from Sarav Das, co-convener of Cockroach Janata Party. The application is regarding an intimation for protest on 10th of October at Jantar Mantar. The protest was regarding accountability of CEC. This intimation was considered and it was found that the intimation was given in a very short span of time, whereas as per the prescribed guideline, the intimation has to be received 10 days prior to the protest which is planned.
1: Ms. Prasad further stated that prohibitory orders under Section 163 of the Bharatiya Nagrik Suraksha Samhita are currently in force in the area, imposing necessary restrictions to maintain public safety and law and order. The Joint Commissioner warned that the Delhi Police would take appropriate legal action against anyone found violating the law. Meanwhile, due to security reasons, the entry and exit facility will remain closed at 45 metro stations from 9 PM tonight till tomorrow until further notice. However, interchange facility will remain available at all the concerned metro stations except New Delhi Metro Station. The Supreme Court has directed the

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலய 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம் நேர்களே. ஜெய் ஹிந்த்.